0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சச் எ வார்ம் ஈவினிங்.
1: அப்படின்னா
0: I am really proud of you. I am very happy to be with you all. Today night special program by
2: Rosh Kumar.
0: Proudly presents the name of
2: Chuchu Domino. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: இரண்டு மணி ஒரு நிமிடம் கிடைக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ் தொடர்ந்து உங்களோட 9 மணி மற்றும் நிரோஷ். Like always, we start the second half of the show with the super scene of the day. Indrayan super scene, Amarendra Pradhan Varadu. This film was released in October 2024. Movie is starring Sivakarthigan and Sai Pallavi. Movie is directed by Rajkumar Peresami and music by G.B. Prakash Kumar. So, இது உங்களுக்காக வருது super scene of the day, Amarendra Pradhan Varadu.
4: சேட்டும் குடிக்காருண்டோ? பாண்டிச்சேரி கேரளா வர ஃபேமஸா, அதான் கேட்டுச்சு.
5: இல்ல, எனக்கு SSB எக்ஸாம் இருக்கு.
4: SSBயா? அது எந்த கோர்ஸ்?
5: SSBனா சர்வீசஸ் செலக்ஷன் போர்ட், ஆர்மி செலக்ஷனுக்கு.
4: ஆர்மியோ? நீங்கள் ஆர்மி ஃபேமிலியா?
5: வீட்டுக்கும் ஆர்மிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆர்மி ஐடியா எல்லாம் எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல.
6: நீ எனக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளைடா, ஆர்மிக்கு போறேங்கிற இதுக்காக நான் உன்னை படாத பாடுபட்டு பத்த பொத்தி பொத்தி வளர்த்த.
5: அப்பாக்கு ஓகே.
7: முகுந்தா, நீ உன் விருப்பம் போல செய்யடா.
5: சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். நான் நைட் டைம்ல பிபிஓல ஒர்க் பண்ணிட்டே ட்ரை
4: பண்ணேன். ஆர்மி இஷ்டம்?
5: அது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஓடிஏக்கு ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க. இந்த ஆர்மியில ஆபீசர் ஆக போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குற இடம். அங்க அந்த பரேட் மியூசிக், ஆலிவ் கிரீன் யூனிஃபார்ம், ரைஃபிள், அந்த கெத்து, அதெல்லாம் பார்த்து எனக்கு ஆர்மி ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண நான் இந்தியன் ஆர்மிக்கு தான் போவேன். அன்னையிலேருந்து ஆர்மி படமாக தான் பா. போர்
4: அடிக்கிறேன்னா கேட்கணும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இத்தனையும் கிளாரிட்டியோ? எனக்கு இப்போ கூட அறியல ஞா எந்த ஜெயம் எந்தாகும்னு.
5: ஆக்சுவலி SSB எக்ஸாம் ரொம்ப டஃப், எப்படியாவது செலக்ட் ஆகணும்.
4: அது எங்கே நீ செலக்ட் ஆகாது போகும்? என்னை போல ஒரு ஆளே ராம்பில் ஜெயிக்க வச்சுட்டு இது பாஸ் ஈஸிலி.
5: எங்க அம்மா தான் நான் எப்படியாவது ஆர்மி செலெக்ஷன்ல ஃபெயில் ஆயிடணும்னு சாமியை வேண்டிக்கிட்டே இருக்காங்க.
4: அப்படியா? நீ ஒன்றும் பேடிக்கண்டா, ஞா நினைக்க வேண்டி பிரார்த்திக்காம். சரி, நின்ற இஷ்ட தேவாரா? சபரிமலா?
5: சுவாமியே சரணம் ஐயப்பா.
4: இதுவும் கூட கேரளா.
5: நீ ரொம்ப அழகா இருந்த. ஸ்டேஜ்ல செம்மையா நடந்த.
4: சும்மா போய் கள்ளம்?
5: நிஜமா?
4: அப்படியா? சேட்டா சூப்பர் மாடல் என்ன எல்லாரும் பரஞ்சிட்டுண்டு. பக்ஷே என்ன கூட மாத்திரம் இதுவரை வாக் செய்யல.
3: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, அமரன் திருப்பதியிலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ்.

0: ஆரம்பத்தில இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-688-2426.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-8212-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
8: நல்ல பாட்டு 4 விஷயம்
9: FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் என் டியூன் தமிழ். எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல @EastFMTamil. அதோடு எங்கிட்டே ஒரு யூடியூப் பேஜும் இருக்குது. யூடியூப் பேஜுக்கு நீங்கள் www.youtube.com/EastFM102.7 போனால் யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ஆல் அவர் வீடியோஸ் ஹியர் ஆன் யூடியூப். கனடாவில் அஃப்கோர்ஸ் எங்களுடைய கெனடியன் டாலர் பில்ஸை நீங்கள் பார்த்தால் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸில் தந்திருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் இந்த இண்டிவிஜுவல் பில்ஸ் அண்ட் கோயின்ஸை பார்க்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் ஓ பர்சனை இந்த பில்லோ கோயினில் போட்டிருப்பாங்க. இது ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு நோட்டபிள் ஃபிகராக இருக்கலாம், அல்லது ஒரு ராயல்டி ஃபேமிலியாக இருந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அதில் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக $20 பில்லை பார்க்கறது எங்களுடைய குயின் எலிசபெத்தில் தான் நாங்கள் இந்த குயின் $20 பில்லு நாங்கள் காணுவோம். பேங்க் ஆஃப் கனடா திஸ் வீக் ஒரு புது $20 பில்லை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புது $20 வெர்டிகல் பில்லை நாங்கள் பார்த்தால் இது ஸ்பெஷலாக நாங்கள் சொன்ன மாதிரி வெர்டிகல் டிசைனில் இருக்க போது. ஸோ இப்போ இருக்கிற லேண்ட்ஸ்கேப் டிசைன் இல்லாமல் வெர்டிகல் டிசைனில் வரப்போது, இப்போ இருக்கிற வெர்டிகல் டிசைன் என்று நாங்கள் பார்த்தால் இப்போ இருக்கிற ஒரு $10 பில் வெர்டிகல் டிசைனில் தான் இருக்குது. இந்த பர்பிள் கலர் $10 பில் வயோலா டைஸ்மேனோட படத்தில் இந்த வெர்டிகல் $10 பில் இருக்குது. இப்போ நாங்கள் அப்கமிங் நியூ அண்ட் வெர்டிகல் $20 பில்ஸை நாங்கள் பார்த்தால் இது குயின் எலிசபெத் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமுக்கு கிங் சார்ல்ஸ் த தேர்ட் இந்த $20 பில் நோட்டில் வரப்போகுது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது மெயினாக இது ஒரு போர்ட்ரேட் ஆஃப் கனடாஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறது கிங் சார்ல்ஸ் த தேர்ட். இதான் இது புது பில்லில் போட்டிருக்காங்க. இது கனடியன்ஸ் 13 ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆல்சோ இந்த நோட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குது. வேறு வழியில் போட்டிருக்காங்க. இது ஃப்ளோர் எம்பிளம்ஸாக இருக்கலாம், அல்லது ஃப்ளவர்ஸ், பாப்புலேஷன்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸோட எல்லா ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் இந்த $20 பில்லுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்லியிருக்குது. அதோடு சேர்த்து கனடாஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் கெனடியன் இன்ஜுவெனிட்டி ஆல்சோ இதில் சேர்த்திருக்கிறாங்கன்னு கெனடியன் பேங்க் ஆஃப் கனடா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் பில்லுக்கு நாங்கள் ஏன் இது ஒரு ஸ்பெஷல் பில்லாக இருக்கிறது என்றால், இது ஃபர்ஸ்ட் டைம் கிங் சார்ல்ஸ் த தேர்ட் ஒரு கெனடியன் பில்லுக்கு வரப்போது என்று ஒரு குட் நியூஸாக வந்திருக்குது. அதோடு இது ஒரு வெர்டிகல் பில்லாகவும் இருக்கப்போது $20 பில் இப்போ நாங்கள் பார்த்தால் இது ஒரு லேண்ட்ஸ்கேப் பில்லாக தான் இருக்குது. ஸோ வெர்டிகல் பில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் $20 பில்லில் இது வெர்டிகலாக வரப்போது வித் த இமேஜ் ஆஃப் கிங் சார்ல்ஸ் த தேர்ட். அஃப்கோர்ஸ் ஆஸ் நார்மலாக இந்த இருக்கிற மேப்பிள் லீவ்ஸோ அல்லது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரே வேறு தான் இருக்க போது. ஆனால் இந்த புது $20 பில்ஸு இதை கொஞ்சம் கூட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஓ கூட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் இட் கெனாட் பி ரெப்ளிகேட்டட் இன் எனி அதர் வே. நாங்கள் $20 பில்ஸில் எப்போ குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட் இந்த பில்லில் வந்த இந்த பார்க்க கிட்டத்தட்ட ஒரு அட் எயிட் இயர்ஸ் ஓல்டில் இருக்கேக்க நாங்கள் கெனடியன் பில்லில் குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் ஆன் த பில். வென் அட் த டைம் பிரின்சஸ் எலிசபெத்தாக இருக்கேக்க நாங்கள் அந்த $20 பில்லில் நாங்கள் குயின் எலிசபெத்தை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஆனர்ட் பை ஹர் 70-year-old ரெயின் வி ஹவ் கண்டினியூஸ்லி கேப்சர் ஆன் த $20 பில் அஃப்கோர்ஸ். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த குயின் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டு கிங் சார்ல்ஸ் தி தேர்டுக்கு நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஸோ இது ஒரு புது சர்க்குலேஷன் பில்லாக வரப்போகுது. அண்ட் திஸ் இஸ் குட் பி சம்திங் தட்ஸ் ரிலீஸிங் இன் த நெக்ஸ்ட் லிட்டில் வைல். வி எக்ஸ்பெக்ட் டு சீ திஸ் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அப்படி நாங்கள் பார்க்க கண்டினியூஸாக பேங்க் ஆஃப் கனடா சொல்லியிருக்கிறாங்க $5 பில் அதோட $50 அண்ட் $100 பில்ஸுக்கும் ஒரு அப்டேட் வரப்போகுது என்று சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ வரும் என்று நாங்கள் சொல்லிடாது. ஆனால் இப்போதைக்கு $20 பில்ஸுக்கு தான் ஒரு அப்டேட் வந்திருக்குது, புது வெர்டிகல் $20 பில். இது மெயினாக கிங் சார்ல்ஸ் தேர்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கெனடியன் பில்லில் கிங் சார்ல்ஸ் தேர்ட் போட போகிறாங்க. திஸ் இஸ் கன் பி ஃபார் தி $20 பில் தட்ஸ் கன் பி ரிலீஸிங் இன் சர்க்குலேஷன் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கிட்டத்தொன்று ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். chikata chikata chikata chikata tadinata chikata tadinata chikata chikata chikata

0: East FM, Tamil, செய்திகள்.
1: அமெரிக்காவின் ஆளில்லா போர்ப்படகு ஒன்றை ஹோமுஸ் நீரணையில் தாக்கி அழித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனை நிராகரித்துள்ள அமெரிக்க ராணுவம் ஈரான் கூறுவது முற்றுமுழுதாக பொய்யான தகவல் என சாடியுள்ளது. ஈரானின் மூன்று எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கியதாக நேற்று அமெரிக்கா கூறியிருந்தது. இலங்கையின் தற்போதைய கைதுகளும் நீதிமன்ற வழக்குகளும் அரசியல் பழிவாங்கல் இல்லை என ஆளும் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கான விமான கொள்வனவுகளில் இடம்பெற்ற பாரிய ஊழல் குறித்த விசாரணைகளில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அது இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. லஞ்ச விசாரணை ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகிய சுயாதீன அமைப்புகளை முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவற்றில் அரசாங்கம் தலையிடுவது இல்லை என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சென்னைக்கான இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்க செய்யூர் மற்றும் மாநெல்லூர் ஆகிய இடங்களை தமிழக வெற்றிக்கழக அரசு பரிசீலிப்பதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. சர்ச்சைக்குரிய பெரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை கவனம் பெற்றிருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend East FM 102.7. It's cool.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
2: உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350.
7: Weekend, East FM 102.7.

East FM 102.7 இது East FM in tune Tamil. Currently sitting at 19 degrees Celsius on a feel பண்ணது 22 degrees Celsius here in Toronto. அதோடு நாளை நாளும் வெதர் நாங்க இந்த நேரத்தில் அட்டி பார்க்கலாம். நாளை நாள் it's going to be a mix of sun and clouds at 24 degrees Celsius. அதோடு நாங்கள் gas prices ஐ அட்டி பார்த்தா there's going to be no changes for gas prices tomorrow. Of course, நாளை நாள் ஒரு holiday ஆயிருக்க போது. Labor Day holiday is coming up tomorrow. Labor Day holiday, of course, நிறைய பேர் இது ஒரு end of summer ஆன holiday என்று பார்க்கறது. So, end of summer என்று பார்த்தா நிறைய பேர் back to school க்கு போக பெரிய வழியால் நிறைய பேர் இந்த கடைசி நாளில் என்ன நீங்கள் செய்யலாம்னு பார்ப்பீங்கள். ஸோ லேபர் டேக்கு என்ன திறந்திருக்க போது வாட்ஸ் கொண்டு பி க்ளோஸ் ஃபார் டுமாரோ. ஆஃப் கோர்ஸ் நாளை நாள் சிஎன்இ தான் கடைசி நாளும் இருக்க போது. ஸோ ஃபார் லேபர் டே இட்ஸ் கொண்டு பி த லாஸ்ட் டே ஃபார் சிஎன்இ. நீங்கள் சிஎன்இக்கு போயிட்டால் நாளை நாள் தான் கடைசி நாளாக இருக்க போது. அதோட லேபர் டேக்கு என்ன திறந்திருக்க போது வாட்ஸ் கொண்டு பி க்ளோஸ் நாளை நாள் ஹாலிடேக்கு பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், லைப்ரரிஸ் அண்ட் மெயில் டெலிவரி வில் ஆல் பி க்ளோஸ். நீங்கள் டிடிசி அல்லது கோ டிரான்சிட்டை எடுக்கிறீங்க என்றால் டிடிசி ஒரு ஹாலிடே சர்வீஸ் ஸ்கெட்யூலில் ஆப்ரேட் பண்ணும். கோ டிரான்சிட்டோட சாட்டர்டே ஸ்கெட்யூலோட ஆப்ரேட் பண்ணும். அப்படியே நாங்கள் எல்சிபிஓ என்று பார்த்தால் எல்சிபிஓ இஸ் கோயின் டு பி க்ளோஸ் ஃபார் டுமாரோ. கோஸ்கோ ஆல்சோ கோயின் டு பி க்ளோஸ் ஃபார் டுமாரோ. நீங்கள் ஷாப்பிங் செய்ய விரும்பினால் உங்களுக்கு ஷாப்பிங் மால்ஸ், சில ஷாப்பிங் மால்ஸ் ஒரு ஷோர்டின் அவர்ஸுக்கு திறந்திருப்பார்கள். மார்க்வில் மால், ட்ரோண்டோ ஈட்டன் சென்டர், பசிபிக் மால், ட்ரோண்டோ ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் அண்ட் வான் மில்ஸ் மால் நாளை நாள் லேபர் டேக்கு திறந்திருப்பாங்க என்று சொல்லியிருக்குது. அதோட அட்ராக்ஷன்ஸ் நிறைய அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு ஆகாகான் மியூசியம், கனடாஸ் ஒண்டர்லேண்ட், கேசலோமா, சிஎன்இ. நாங்கள் சொன்ன மாதிரி நாளை நாள் சிஎன்இ இஸ் கோன் பி த லாஸ்ட் டே ஃபார் சிஎன்இ. கேட்ஸ் அஃபிஷியலாக 5 PM க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் 9 PM மட்டும் நீங்கள் சிஎன்இயை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லலாம். சிஎன் டவர், ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம், ரிப்ளீஸ் அக்வேரியம், ட்ரோட்டோ ஜூ இதெல்லாம் நாளை நாளும் திறந்திருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். சிஎன்இ ஸ்பெஷலாக கடைசி நாளுக்கு ஒரு ஏர் ஷோ நடக்கும். ஸோ 2026 ஏர் ஷோக்கு நாங்கள் பார்த்தால் இட்ஸ் கொன் பி அ ஸ்பெஷல் ஏர் ஷோ தட்ஸ் கொன் பி பிட்வீன் 12 PM 2-3:40 PM இந்த டைம் ஃப்ரேமில் தான் இந்த ஏர் ஷோ நடக்கப்போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் தி ஏர் ஷோ, அஃப் கோர்ஸ் யூ கேன் டேக் அ லுக் அட் தி ஏர் ஷோ அட் சிஎன்இ. அது மட்டும் இல்லை, நாளை நாள் லேபர் டேக்கு சில இடத்துல நீங்கள் ஒரு ஃபயர் ஒர்க் ஷோவை காணலாம். ஃபயர் ஒர்க் ஷோ முக்கியமாக கனடாஸ் ஒண்டர்லேண்டில் நீங்கள் இன்றைய நைட்டுக்குள்ள 9:45 PM டுடே சண்டே நைட் நீங்கள் ஒரு ஃபயர் ஒர்க் ஷோ பார்க்க விரும்பினால் கனடா ஒண்டர்லேண்டில் சண்டே நைட் 9:45 PM இந்த ஃபயர் ஒர்க் ஷோ நடக்கும்னு நாங்கள் சொல்லலாம். அதோட சேர்த்து நயாகரா ஃபால்ஸ் பக்கம் நீங்கள் சென்றால் நயாகரா ஃபால்ஸ் செக்ஷன் இந்த 10 PM எவ்ரி டே இந்த சாட்டர்டே சண்டே மண்டே மட்டும் ஒரு ஃபயர் ஒர்க் ஷோ வச்சுருக்கிறாங்க. இது கண்டினியூஸாக நாளை நாளும் நடக்கப்போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம். அதோட ஒசேகா பீச்சும் ஒரு ஸ்பெஷலான ஃபயர் ஒர்க் ஷோவும் வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் பார்த்தால் வெல்லன் ஆன்டேரியோ அண்ட் செயின்ட் கேத்தரின்ஸ் ஆன்டேரியோ சில சில ஃபயர் ஒர்க்ஸ் ஷோஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி விரும்பினால் நாளை நாள் அஃபிஷியல் நிறைய பேர் பார்க்கறது அஃபிஷியல் லாஸ்ட் டே ஆஃப் சம்மர்னு நிறைய பேர் சொல்கிறது. இந்த பேக் டு ஸ்கூல் வரப்போது ஆஃப்டர் டியூஸ்டே. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ண விரும்பினால் சிஎன்இ கடைசி நாளாக இருக்க போது, அசோ அஸ் வெல் நிறைய அட்ராக்ஷன்ஸ் அண்ட் மால்ஸ் நாளை நாளும் திறந்திருக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லேபர் டே ஹாலிடே. அதோடு நாங்களும் இந்த ஷோவை விடப்படலாம். மீண்டும் நீங்கள் நெக்ஸ்ட் சண்டேயும் என்ஜாய் பண்ண விரும்பினால் டூன் தமிழ் நிகழ்ச்சி 7 மணிலிருந்து 9 மணி மட்டும் நீங்கள் கேட்கலாம். I wish everyone a great week ahead. Stay safe. Munnumoru thundamulaga chilai sandikalam varapuravathu Nirosh. Nandi vanakkam nerkale.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: FM 102.77 East FM.
1: Hey Sig, are you there?

0: பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage refinancing, renewal, credit improvement loan என அனைத்துக்கும்

0: சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வரமணி 416-835-4128.
1: எப்பவுமே ஒரு படி மேல. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸ்

0: கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள். 6474598669.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817.

0: ஆல்ரெடி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 416-779-2323 416-779-2323
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பு பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச் இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட்

0: பார்த்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீதப்ரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகிறார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், எல் பில்டிங், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: முதலீட்டு சொத்து வாங்குவது உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு

நீ உணர்ச்சியெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு.

பெற்றுத்தருகின்றார்.

You're listening to your favorite FM station, 102.7 East FM.

your radio, your music, FM 102.7 East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காற்றை படைத்தாய், வானை படைத்தாய், கடலை படைத்தாய் இறைவா. காணாமிரதம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று சொல்லி கவிஞன் பாடுகிற பாடல்களில் இருக்கின்ற வரிகளைப் போல, இசை என்பது ஒரு இன்ப வெள்ளம், எங்களை ஒரு அமிர்த சாகரத்திலே அழைத்துச் செல்கிறது. அவ்வாறான ஒரு பாடல் அடுத்து வருகிற பாடலாக அமையும்.

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்களும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளின் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஏழு மணி பத்து நிமிடம். கனேடிய செய்திகள். வெயிலோடு விளையாடும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். 16 பாகை செல்சியஸாக இப்போது வெளியில் வெப்பநிலை இருக்கிறது. 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 24 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 27 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சூரியனை பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே நாளை செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸ், 26 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற நாளாக இருக்கிறது. 25 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாக இருக்கும். வியாழன் 23 பாகை செல்சியஸ், 26 உணர்நிலையாகவும், வெள்ளி 21 பாகை செல்சியஸ், 22 உணர்நிலையாகவும் இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், 27 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ், 29 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கெனடி வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான கனடா முதலீட்டு மாநாட்டை பிரதமர் மாக்கானி நடத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 1 டிரில்லியன் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது இந்த மாநாட்டின் முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் உட்கட்டமைப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளை மேம்படுத்தவும், அடுத்த 5 வருடங்களில் அந்த துறைகளில் பிரம்மாண்டமான மூலதனத்தை ஈர்க்கவும் இந்த மாநாடு திட்டமிடப்படுகிறது. உலகின் முன்னணி பெரும் வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள், சர்வதேச முதலீட்டாளர்கள் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கனடாவிற்கு வருகை தரவுள்ளனர். அவர்களிடம் கனடாவின் முக்கிய பெருந்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு முதலீடுகள் கோரப்படவுள்ளன. அமெரிக்காவுடனான தற்போதைய வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்களை கனடாவின் பக்கம் ஈர்ப்பது பிரதமர் மாக்கானிக்கு ஒரு மாலிய சவாலாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் சர்வதேச அரங்கில் கனடாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தவும் தற்சார்பை வளர்க்கவும் மாக்கானி எடுத்துள்ள இந்த முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மாநாடு டொரண்டோவில் எதிர்வரும் செப்டம்பர் 14 மற்றும் 15 நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. தமது அமைச்சர்களின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மாக்கானி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த வாரம் முக்கிய அமைச்சரவை மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளது. அதற்கு முன்பாக தமக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் வளர்ச்சிப் பணிகள், முக்கிய கோப்புகள் குறித்து தற்போதைய முன்னேற்ற அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் மாக்கானி உத்தரவிட்டார். பெயர் வெளியிடப்படாத அரசாங்க திறப்பு மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சரவை மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு அமைச்சரும் தமது துறைகளில் இதுவரை எட்டப்பட்டுள்ள இலக்குகள், அடைந்துள்ள முன்னேற்றங்கள் ஆகியவற்றை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என பிரதமர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் பொருளாதார மந்தநிலை, உள்நாட்டு வேலைவாய்ப்பின் சரிவு போன்ற முக்கிய சவால்கள் நீடித்து வரும் நிலையில் மத்திய அரசாங்கம் தமது செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கு இந்த நடவடிக்கையினை எடுத்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த அமைச்சரவை மாநாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள், வர்த்தக போர் எதிர்கொள்வதற்கான உத்திகள், பொதுமக்களின் முக்கிய பிரச்சனைகளை தீர்வு காண்பது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கனடாவின் நாணய மாற்று விகிதம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனடாவிற்கு அமெரிக்காவிற்கும் இடையிலான நாணய மாற்று விகிதம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து விரிவான விளக்கம் எடுதனையும் அவர் அளிக்கவில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் தீவிர வர்த்தக மோதல்களுக்கு மத்தியில் இந்த கருத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த கருத்து கனடிய அரசாங்க தரப்பில் இதுவரை பகிரங்கமாக எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை. தற்போது ஒரு அமெரிக்க டாலர் 1.38 கனேடிய டாலராக வர்த்தகம் செய்யப்படுகிறது. ஒரு கனேடிய டாலரின் மதிப்பு 72 அமெரிக்க சதங்களாக காணப்படுகிறது. அமெரிக்காவிற்கு எதிராக கனடாவின் பதில் வரிகள் நாளை அமலுக்கு வரவுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வரி விதிப்பானது 700 அமெரிக்க பொருட்களை இலக்காக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலை முன்னிட்டு முன்னணி வேட்பாளர்கள் தமது சொத்து வரி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ தனது முன்னைய ஆண்டுகளின் ஆதன வரி உயர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக உறுதியளித்தார். இதற்கு அவருடைய எதிர்வேட்பாளர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். தமது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கவுள்ள ஒலிவியா சோ தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்தடுத்த வருடங்களில் ஆதன வரியை பணவீக்க விகிதத்திற்கிணையாகவோ அல்லது அதற்கு அருகில் மட்டுமே உயர்த்துவதாக உறுதியளித்துள்ளார். டொரண்டோ நகரம் தற்போது நிதி ரீதியான நிலையாக நிலையை எட்டியுள்ளதால் தனது முதல் கட்டத்தில் விதிக்கப்பட்ட 9.5% மற்றும் 6.9% போன்ற ஆதன வரி அதிகரிப்புகள் இனி மேற்கொள்ளப்பட மாட்டாது என அவரது பிரச்சாரக் குழுவினர் தெரிவித்தனர். இந்த வாக்குறுதி ஒரு பலவீனமான தேர்தல் நாடகம் என முன்னாள் மத்திய அமைச்சரும் நகர முதல்வர் வேட்பாளருமான கிறிஸ் அலெக்சாண்டர் குற்றம் சுமத்தினார். தான் நகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல் வருடத்தில் ஆதன வரியை முற்றிலும் உயர்த்துவதில் எனவும், 2வது வருடத்தில் பணவீக்கத்தை விட குறைவான அளவில் வரி உயர்வு இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த தேர்தலில் மிதமான வரி உயர்வு தருவதாக கூறிவிட்டு பதவிக்கு வந்ததும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வரியை உயர்த்திய ஒலிபியாச்சோவை மக்கள் நம்பக்கூடாது என நகரசபை உறுப்பினரும் மற்றும் ஒரு நகர முதல்வர் வேட்பாளருமான பிராட்ஃபோர்ட் எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் சுமையை குறைப்பதற்கான தமது விரிவான திட்டங்களை உரிய நேரத்தில் வெளியிடப் போவதாக அவர் கூறினார். ட்ரூனோ நகரின் நிதி பற்றாக்குறை உட்கட்டமைப்பு சவால்களுக்கு மத்தியில் இந்த விடயத்தில் தேர்தல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ட்ரூனோ நகர முதல்வர் அடுத்த மாதம் 26ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த போட்டி களத்தில் பதவியில் உள்ள நகர முதல்வர் ஒலிவியா சோவ், நகரசபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டு, முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் ஆகியோருடன் தகுதி பெற்ற 42 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ ஆசிரியர்கள் புதிய ஒப்பந்தங்களின்றி வகுப்பறைக்கு திரும்புகிறார்கள். ஆன்டாரியோவில் உள்ள சுமார் 2,55,000 ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் கூட்டு ஒப்பந்தங்கள் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்தன. மாகாண அரசாங்கத்துக்கும் முக்கிய ஆசிரியர் சங்கங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கியுள்ளதால் புதிய ஒப்பந்தங்கள் எதுவுமின்றி ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. மாகாணம் முழுவதும் பாடசாலைகள் திட்டமிட்டபடி ஆரம்பித்தாலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் இந்த கல்வியாண்டின் பின்பகுதியில் பணிநிறுத்தம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படக்கூடும் என தொழிற்சங்க தலைவர்கள் எச்சரித்தனர். காலாவதியான ஒப்பந்தங்களின் விதிகளின் கீழ் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினாலும் மோசமடைந்து வரும் வகுப்பறை சூழல் குறித்து அவர்களின் அதிருப்தி அதிகரித்துள்ளது. கடந்த வார இறுதியில் ஒன்றரிய மாகாணம் முழுவதிலும் பெற்றோர் ஆசிரியர்கள் அவர்களின் ஆதரவாளர்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோஸ்கோஷிய மாகாணத்தின் கேப் பிரிட்டன் பகுதியின் வெள்ளநிலைமை மோசமடைந்துள்ளதால் அங்கு அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. அட்லாண்டிக் மாகாணங்களான நோஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்டின் ஆகியவற்றின் சில பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 200 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்ததால் அங்கு சாலைகள் அழித்துச் செல்லப்பட்டுள்ள வெள்ள அபாயம் ஏற்பட்டது. இங்கு பெய்து வரும் கடும் மழை மற்றும் புயல் காரணமாக கேப் பிரிட்டன் பகுதி மக்களுக்கு அங்குள்ள வீதிகள் மற்றும் பாலங்கள் உட்பட உட்கட்டமைப்புகளுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியதாகவும் நோஸ்கோஷியாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஃப்ரெட் டிலி தெரிவித்தார். பலமான காற்றுடன் கூடிய கனமழையால் மரங்கள் வேரோடு சாய்ந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததில் நோஸ்கோஷியா மாகாணம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான வீடுகள், வணிக நிறுவனங்கள் மின்சாரத்தை இழந்து இருளில் மூழ்கியுள்ளன. கடும் காற்றின் காரணமாக பல்வேறு பொது போக்குவரத்து சேவைகளும் படகு போக்குவரத்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கவும் மின்சார விநியோகத்தை விரிவாக மீட்டெடுக்கவும் அவசரகால மீட்புக் குழுவினர் பொறியியலாளர்கள் மாகாணம் முழுவதிலும் தீவிரமாக பணிக்கமர்த்தப்பட்டுள்ளார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் உள்ளூர் அவசரகால பணியாளர்களுக்கு அதிகாரிகள் தங்கள் நன்றியினை தெரிவித்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் எச்சரித்தார்கள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் பிரதமர் மாகாணி பொது அறிக்கையினை வெளியிட்டார். மத்திய அரசாங்கம் மாகாண அதிகாரிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பதையும் உதவிகள் வழங்க தயாராக இருப்பதையும் பிரதமர் உறுதிப்படுத்தியுள்ளார். குவெக் மாகாண முதல்வர் அவசர அமைச்சரவை கூட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறார். தனது தேர்தல் பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் குவெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரிஷன் அவசரமாக தனது அமைச்சரவையை இன்று கூட்டுகிறார். நாளை அமெரிக்க பொருட்கள் மீது கனடா விதிக்குள்ள 15% முதல் 50% வரையிலான வரிகள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த இணைய வழி அமைச்சரவைக் கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாகாண தேர்தல் பிரச்சாரத்தின் போது பதவியில் இருக்கும் முதல்வர் ஒருவர் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அமைச்சரவை கூட்டுவது மிக அரிதான ஒன்று. இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் இந்த அவசர கூட்டத்தை கூட்டுவது அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு நாடகம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வணிகங்களை இந்த வர்த்தக போருக்கு தயார்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டும் மாகாண லிபரல் கட்சித் தலைவர் சார்ல்ஸ் மிலாட், தற்போதைய கூட்டம் வாக்காளர்களை கவருவதற்கு நடத்தப்படும் ஒரு நாடகம் என விமர்சித்தார். டொனால்டு டிரம்பை காட்டி அச்சமூட்டும் உத்தியினை பயன்படுத்தி தனது தோல்விகளை மறைக்க முதல்வர் முயல்வதாக பார்ட்டி குபெக்கோவின் தலைவர் பால் சென்ட் பேர் பிளான்மோன் குற்றம் சாட்டினார். இன்றைய நிலையில் மாகாண பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் பிரச்சாரத்தை விட மிக முக்கியமானது என முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரிஷன் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. குபெக் மாகாண தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:19 நிமிடம்.

0: 7:24 நிமிடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
7: காற்றில் பரவும் இசை போல.
8: ஈஸ்ட் எஃப்எம்
9: ஈஸ்ட் எஃப்எம்.

0: இலங்கை செய்திகள். தற்போது சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அவற்றில் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சுமார் 40,000 கைதிகள் தற்போது சிறைச்சாலைகளில் இருப்பதாக அவர் கூறினார். கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் போதை மாத்திரைகள் பரவல் விரிவடைந்திருப்பதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கவலை வெளியிட்டுள்ளார். பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் வால்டர் டக் வெளியிட்டுள்ள அறிக்கையினை இலங்கையின் தற்போதைய மனித உரிமை சூழல் குறித்த நிலவரத்தை விவரிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த கால உரிமை மீறல்களுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகமின் அரசாங்கம் 2024 செப்டம்பரில் பதவியேற்றது. இருந்த போதிலும் உயர் ஆணையாளரின் செப்டம்பர் 3 அறிக்கையில் குறிப்பிடப்படவாறு 2009 முடிவிற்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது அனைத்து தரப்பினாலும் அழைக்கப்பட்ட சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் தீவிர மீறல் ஆகியவை தொடர்பாக சில முக்கிய வழக்குகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தவிர எந்தவிதமான பொறுப்பு கூறலோ அல்லது அவை குறித்த அங்கீகாரமோ இதுவரை எட்டப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது செப்டம்பர் 1 அறிக்கையில் இதேபோன்ற கவலைகளை எழுப்பியிருந்தது. அந்த அறிக்கை சில முக்கிய வழக்குகளில் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆனால் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்கள், உதவி பணியாளர்களின் கொலைகள் அல்லது பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்த தாக்குதல்கள் போன்ற வழக்குகளில் எந்த முன்னேற்றங்களும் இல்லை என கவலை வெளியிட்டு ஆவணப்படுத்தியது. ஒரு சுதந்திரமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கோ அல்லது பொறுப்பு கூறலுக்கு தேவையான சட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கோ அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியது. கடுமையான உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஐநா மனித உரிமைகள் சபையால் நிறுவப்பட்ட இலங்கை பொறுப்பு கூறல் திட்டத்தையும் அனுர்குமார் திசநாயக்க அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை துன்புறுத்தவும் கைது செய்யவும் இலங்கை அரசாங்கம் இன்னமும் அடக்குமுறைமைக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவர்கள் அரசு புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்பிற்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்படுகின்றார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை அதனை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறும் இந்த சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் உயர்ஸ்தானிகளின் அறிக்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியது. இலங்கை அரசாங்கம் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள சட்ட மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்தவும் அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யவும் விரிவான பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உண்மையான நல்லிணக்கத்தை நோக்கி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இல்லையென்றால் அது தண்டனையின்மையினையும் பாதிக்கப்பட்டவர்களிடையில் நம்பிக்கையினத்தையும் மேலும் ஆழப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்ளும். சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க அரசாங்கத்தை மனித உரிமைகள் பேரவையில் உள்ள உறுப்பு நாடுகளும் இனிய நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். 2 தசாப்தங்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னமும் காத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளைய தினம் இலங்கைக்கான விஜயத்தையும் மேற்கொள்கிறார். நாளை முதல் 10 வரை 3 உத்தியோகபூர்வமாக அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை அவர் வழிநடத்துகிறார். கொழும்பில் தங்கியுள்ள காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களோடு பல்வேறு முக்கிய கலந்துரையாடல்களில் அவர் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாடுகளுக்கும் இடையில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கு இந்த விஜயம் மிகப்பெரும் உதவியை வழங்கும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நீண்டகால நாகரிக தொடர்புகள், பிராந்திய பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கிடையிலான வலுவான உறவுகளின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவு கட்டியெழுப்பப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்தது. இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் நெருக்கடியின் போது வழங்கப்பட்ட உதவிகள் மற்றும் 2025 வீசிய டிட்வா சூறாவளியின் போது வழங்கப்பட்ட ஆதரவுகள் ஆகியவை இந்தியாவின் அயல்நாட்டு முன்னுரிமை கொள்கைக்கு சிறந்த சான்றுகள் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அம்பிடிய சுமணரண்ண தீரர் மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கடந்த 31 மட்டக்கிழப்பில் அமைந்துள்ள புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணி அலுவலகத்தில் சென்று அங்கிருந்த அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தீரரை மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டனர். விளக்கமனையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பரமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சேவிற்கு வீட்டில் இருந்து கொண்டுவரப்படும் உணவை உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. நாமல் ராஜபக்சே தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொழும்பு விளக்கமனையில் சிறைச்சாலையின் வளாகத்தை சுற்றி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகளின் பேச்சாளர் சேனகா பல்தன தெரிவித்தார். அவரை சந்திப்பதற்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வான ஊர்திகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து இளைஞர் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதையடுத்து எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகனான யோஷித ராஜபக்சே நிதி தூய் தாக்கல் வழக்கு தொடர்பில் தாக்கல் செய்திருந்த சிறப்பு மேன்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு விசாரணையை தடுக்கும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மறுஸ்திராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் தள்ளுபடி செய்தது. அந்த உத்தரவிற்கு எதிராக யோஷித ராஜபக்சேவால் இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபடி எதிர்காலத்தில் தேவைப்படின் இது தொடர்பான விவகாரத்தை மீண்டும் மேன்முறையீட்டு ஒன்றின் மூலம் முன்வைப்பதற்கான உரிமையினை அனுமதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:37.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
1: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993 8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ் பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயரில் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
5: சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் எது.
6: 7:45 நிமிடம் ஈஸ்டகம் காற்சலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

தலைமகள். தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகதரித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்தததிம் ததக ஜனு தா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்த

0: 7:50. அனைத்துலக செய்திகள். ஹோமஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் மோதல்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. ஈரானின் கோக் தீவு, ஜாஸ்க் மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் இருந்த ஈரானிய மசகனி தாங்கி கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா தீவிரப்படுத்தியது. இதில் 2 கப்பல்கள் நிரந்தரமாக முழக்கப்பட்டதாகவும் 3 மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஹோமஸ் நீரிணையின் அனுமதிக்கப்படாத பாதைகளில் பயணம் செய்த கப்பல்கள் மற்றும் அமெரிக்கா தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதல்களின் விதாசார அளவிலான பதிலடி கொடுக்கும் காலம் முடிவடைந்து விட்டது என்றும், இனிவரும் தாக்குதல்கள் வேகமானதாகவும் பலமானதாகவும் கடுமையான வலிமை மிக்கதாக இருக்கும் என்றும் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபா எச்சரித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை மற்றும் தடைகளால் ஈரானின் நேரடி எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மிதக்கும் சேமிப்பு கிடங்குகள் மூலம் சீனாவிற்கு சலுகை அடிப்படையில் எண்ணெய் விற்பனை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதி நெருக்கடிகளையும் பணவீக்கத்தையும் எதிர்கொள்ள ஈரான் அரசு புதிய பொருளாதார போர் தலைமையகத்தை அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க படைகள் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் புரட்சிகர காவல்படையின் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஹோமஸ் நீரிணைப்பகுதியை நோக்கி 3 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 3 எண்ணெய் கப்பல்களும் 3 அமெரிக்க கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. வடக்கு காசாவின் ஜைதூன் பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடிந்து வீழ்ந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட 60 சிறுவர்கள் உட்பட 100 பலஸ்தீனியர்களின் எச்சங்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டுள்ளன. காசா நகரின் அல் மம்தானி மாநகரத்தில் நடைபெற்ற இந்த இறுதிச் சடங்கில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அல்லது எண்புக்கூடுகளின் பாகங்கள் கஃபான் துணியால் சுற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. மீட்கப்பட்ட எச்சங்களில் பெரும்பாலானவை மலாக்கா எனும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என கூறப்படுகிறது. இந்த குடும்பத்தில் மட்டும் 55 பேர் உயிரிழந்தார்கள். பல வாரங்களாக நடைபெற்ற அகழ்வின் பின்னர் இந்த எச்சங்கள் மீட்கப்பட்டன. இதில் சில எச்சங்கள் 2023 நவம்பரில் நடைபெற்ற தாக்குதல்களின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய என கண்டுபிடிக்கப்பட்டன. காசாவில் இன்னமும் சுமார் 8,000 உடல்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கனரக இயந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு கருவிகளின் பற்றாக்குறை காரணமாகவே உடல்களை மீட்கும் பணி பல மாதங்களாக தாமதிக்கப்பட்டு வருகிறது. காசாவில் நிதி பற்றாக்குறை மற்றும் செயற்பாட்டுச் செலவுகளின் அதிகரிப்பு காரணமாக சமூக சமையலர்களின் இயக்கம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்கள் போதிய உணவின்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு உணவை 7 பேர் பங்கிட்டுக் கொள்ளும் நிலை அங்கு காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆட்சி அமைப்பின் தரவுகளின்படி கடந்த மார்ச் மாத பகுதியில் 165 சமூக சமையலர்கள் மூலம் தினமும் வழங்கப்பட்டு வந்த 15,000,000 உணவுகள் ஜூலை மாதத்தில் 120 சமையலர்கள் மூலம் 6,98,000 குறைக்கப்பட்டது. நிதி நெருக்கடி மற்றும் சமையல் எரிபொருள் உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையே இந்த வீழ்ச்சிக்கு முதன்மை காரணம் என கூறப்படுகிறது. உலக உணவு திட்டத்தின் ஜூலை அறிக்கையின்படி காசாவில் உள்ள 77% குடும்பங்கள் போதிய வருமானம் இல்லாததால் புதிய காய்கறிகள், பழங்கள் மற்றும் புரதச்சத்துள்ள உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாமல் திணறி வருகிறார்கள். தொடர்ந்தும் உப்பு நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதால் சிறுவர்களுக்கு சிறுநீரக கற்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான நோய்கள் ஏற்படுவதாக காசாவின் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியது. கியூப் நகரில் டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட தூதுக்குழுவினரோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து ரஷ்யாவுடனான போர் குளிர்காலம் வரை நீடிக்கும் என தான் எதிர்பார்ப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி வளர்மீர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு பின்பு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகிய இரு தூதுவர்களும் முதன்முறையாக யுக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டனர். இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு முக்கிய திருப்பு முனை அறிவிப்புகளுமின்றி நிறைவடைந்தன. இதற்கு முந்தைய நாள் இருவரு தூதுவர்களும் மாஸ்கோவில் விளாடிமிர் புட்டினுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. கியூப் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு சாத்தியமானவை என்ற முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அவை ஊக்கமளித்திருப்பதாகவும் விட்காஃப் தெரிவித்திருந்தார். இதேவழி ரஷ்யா மீண்டும் ஒரு படியெடுப்பை நடத்த அனுமதிக்காத வகையில் நீதியான அமைதி அவசியம் என்பதை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான யுக்ரைன், ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் விரைவில் சந்திக்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் யுக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான முத்தரப்பு சந்திப்பை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். போர் குளிர்காலம் வரை நீடித்தால் யுக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எரிசக்தி ஆதரவும் தேவைப்படும் எனவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். சமீபத்திய ஆண்டுகளில் குளிர்கால மாதங்களில் யுக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா முக்கிய தாக்குதல்களை நடத்தியது. யுக்ரைன் சொந்தமாக ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும், அமெரிக்கா அடுத்த ஆண்டு உற்பத்தியினை அதிகரிக்கும் என்றும் தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:55 நிமிடம்.

எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொண்டு இருந்தால் நமக்கு இருக்கும் நல்லவற்றை கூட நாம் காண மறந்து விடுவோம். ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது, அதற்கான நேரமும் வேறுபட்டது. சமூக ஊடகங்களில் காணும் மற்றவர்களுடைய காட்சிகளை பார்த்து எங்களை குறைவாக நாம் நினைத்துவிடக் கூடாது. அவை ஒரு கதையின் ஒரு பக்கம் மட்டும்தான். ஆகவே அதை கைவிட்டு உங்கள் பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் நடவுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும். இன்று கனடாவில் தொழிலாளர் தினம். பொதுவாகவே சர்வதேச தொழிலாளர் தினம் மே மாதத்தில் கொண்டாடப்படுவது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதலாவது திங்கட்கிழமையை லேபரியாக கொண்டாடுகிறார்கள். செப்டம்பர் வாரத்தின் முதல் திங்கட்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நீண்ட வார விடுமுறையாக இருக்கும். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக ஆசுவாசப்படுத்துவதற்கு பாடசாலை தயார்படுத்தல்களுக்காக இது முக்கியமானதாக இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையிலே இந்த லேபர் டே கனடாவில் கொண்டாடப்படுகிறது. 1894 முதல் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கிய பொது விடுமுறை தினமாக இந்த தினம் இருக்கிறது. இந்த நாளில் வரலாறு 1872 டொரண்டோவில் நடைபெற்ற தொழிலாளர் உரிமை போராட்டங்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. போராட்டங்கள் பின்பு தொழிற்சங்கங்களின் சட்டப்பூர்வ அங்கீகாரத்திற்கும் தொழிலாளர்கள் உரிமைகளை வலுப்பெறுவதற்கும் வழிவகுத்ததாக அமைந்திருந்தது 1872. இன்று லேபர் டேயை பொறுத்தவரையில் பலருக்கு கோடை காலத்தின் இறுதி நீண்ட வார இறுதி விடுமுறையாக இருக்கப் போகிறது. ஒரு நீண்ட கால வார இறுதி விடுமுறையாக இருக்கும். பாதுகாப்பான பணிச்சூழல், நியாயமான சம்பளம், தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடிய முன்னோடிகளை நினைவு கூறும் நாடாகவும் இது இருக்கிறது. அந்த நிலையில் இன்று தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்ற கனடாவில் வாழக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 8:03 நிமிடமே ஸ்டிஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். குட் மார்னிங் கனடா ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

8:09. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். டொரண்டோவின் தற்போது ஒப்பிடலி 16 பாக இந்த நாள் இருக்கும். 24 பாக செல்சியஸ் கூடுதலாகவும் 27 உடல்நிலை கொண்டதாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 23 பாக செல்சியஸ், 26 உடல்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 25 பாக செல்சியஸ், 34 உடல்நிலையாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமையும் 23 பாக செல்சியஸ், 26 உடல்நிலையாக இருக்கும். வெள்ளி 21 பாக செல்சியஸ், 22 உடல்நிலையாக இருக்கும். வார விடுமுறையை பொறுத்தவரையில் சூரியோடி நிறைந்திருக்கின்ற நாட்களாக இருக்கப் போகிறது. 23 பாக செல்சியஸாக சனிக்கிழமையும், 25 பாக செல்சியஸாக ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. கனடிய வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான கனடா முதலீட்டு மாநாடு ஒன்றை பிரதமர் மாக்கானி நடத்துகிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த 5 வருடங்களில் சுமார் 1 டிரில்லியன் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது இந்த மாநாட்டின் முக்கிய இலக்காக உள்ளது. கனடாவின் உட்கட்டமைப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளை மேம்படுத்தவும், அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த துறைகளில் பிரம்மாண்டமான மூலதனத்தை ஈர்க்கவும் இந்த மாநாடு திட்டமிடப்படுகிறது.

0: உலகின் முன்னணி பெரு நிறுவனங்களின் தலைவர்கள், சர்வதேச முதலீட்டாளர்கள் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கனடாவிற்கு வருகை தருவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடம் கனடாவின் முக்கிய பெரும் திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டு முதலீடுகள் கோரப்படவுள்ளன. அமெரிக்காவுடனான தற்போதைய வர்த்தக பதற்றங்களின் மத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்களை கனடாவின் பக்கம் ஈர்ப்பது பிரதமர் மாக்கானிக்கு ஒரு இமாலய சவாலாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் சர்வதேச அரங்கில் கனடாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தவும் தற்சார்பை வளர்த்துக் கொள்ளவும் மாக்கானி எடுத்துள்ள இந்த முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. எதிர்வரும் 14-15 தேதிகளில் இந்த மாநாடு டொரண்டோவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவிற்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் வால்டர் டாக் வெளியிட்டுள்ள அண்மை அறிக்கை இலங்கையின் தற்போதைய மனித உரிமை சூழல் குறித்த நிலவரத்தை விவரித்துள்ளது. கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்த ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகவின் அரசாங்கம் 2024 செப்டம்பரில் பதவியேற்றது. இருந்த போதிலும் உயர் ஆணையாளரின் செப்டம்பர் 3 அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 2009 முடிவிற்கு வந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது அனைத்து தரப்பாலும் இழைக்கப்பட்ட சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் தீவிர மீறல்கள் ஆகியவை தொடர்பில் சில முக்கிய வழக்குகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை தவிர எந்தவிதமான பொறுப்பு கூறலோ அல்லது அவை குறித்த அங்கீகாரமோ இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் செப்டம்பர் 1 வெளியிட்ட அறிக்கையிலும் இதேபோன்ற கவலைகளை எழுப்பியது. அந்த அறிக்கை சில முக்கிய வழக்குகளில் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆனால் கட்டாய காணாமலாக்கல், உதவி பணியாளர்களின் கொலை அல்லது பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்தல் போன்ற வழக்குகளில் எந்த முன்னேற்றங்களும் இல்லை என ஆவணப்படுத்தியது. ஒரு சுதந்திரமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கோ அல்லது பொறுப்பு கூறலுக்கு தேவையான சட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கோ வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டதாக அது குற்றம் சுமத்தியது. கடுமையான உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் நிறுவப்பட்ட இலங்கை பொறுப்பு கூறல் திட்டத்தையும் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகவின் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை துன்புறுத்தவும் கைது செய்யவும் இலங்கை அரசாங்கம் இன்றும் அடக்குமுறை மிக்க பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவர்கள் அரச புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்பிற்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக எடுத்துச் செய்யும் வரை அதை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறும் இந்த சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் உயர்ஸ்தானிகர் வெளியிட்ட அறிக்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியது. இலங்கை அரசாங்கம் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள சட்ட மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்தவும் அடக்குமுறை சட்டங்களை எடுத்துச் செய்யவும் விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உண்மையான நல்லிணக்கத்தை நோக்கிய நடவடிக்கைகளை எடுக்கவும் வேண்டுமெனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் அது தண்டனை இன்மையினையும் பாதிக்கப்பட்டவர்களிடையில் நம்பிக்கை இனத்தையும் மேலும் ஆழப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்ளும். சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அனுர்குமார் திசநாயக் அரசாங்கத்தை மனித உரிமைகள் பேரவையில் உள்ள உறுப்பு நாடுகளும் ஏனைய நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். 2 கடந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னமும் காத்திருக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹோமூஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ஈரானின் கோக் தீவு, ஜாஸ்க் மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் இருந்த ஈரானின் மசகு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் அறிவித்தது. இதில் 2 நிரந்தரமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் 1 மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்கா கூறியது. இதற்கு பதிலாக ஹோமூஸ் நீரிணையின் அனுமதிக்கப்படாத பாதைகளில் பயணம் செய்த கப்பல்கள் மற்றும் அமெரிக்க தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு விதாசார அளவிலான பதிலடி கொடுக்கும் காலம் முடிந்துவிட்டது. இனிவரும் காலங்களில் வேகமானதாகவும் பலமானதாகவும் கடுமையான வலிமை மிக்கதாகவும் இருக்கும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிஃபா எச்சரித்தார். அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை மற்றும் தடைகளால் ஈரானின் நேரடி எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருந்த போதிலும் மிதக்கும் சேமிப்பு கிடங்குகள் மூலம் சீனாவிற்கு சலுகை விலையில் எண்ணெய் விற்பனை தொடர்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிதி நெருக்கடிகளையும் பணவீக்கத்தையும் எதிர்கொள்ள ஈரான் அரசு புதிய பொருளாதார போர் தலைமையகத்தை அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: 8:16 நிமிடம்.

key, D major. Time signature 2/4. BPM 76. Song

0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.
1: காட்டுக்கரு பண்பலை
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.
0: 8:24.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நீ எதுவாக 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடசாலைகள் மீண்டும் நாளை ஆரம்பமாகின்றன. இந்த பாடசாலைகள் ஆரம்பமாகின்ற போது பல முக்கியமான விடயங்களில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை நாம் புரிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாததாக இருக்கும். இதுவரை இருந்தது போல இல்லாமல் சில முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்தப் போவதாக ஒன்டாரியோ மாகாணத்தின் கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கனடாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி பொறிமுறை என்பது தகுதியானவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பாமல் விடுகிறது, அல்லது தகுதியற்றவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்கிறார்கள், போதுமான முறையில் தயார்படுத்தல்கள் இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. கிண்டர்கார்டன் முதல் உயர்தரம் வரையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். வெவ்வேறு விதமான தரப்படுத்தல் அளவுகளை பாடசாலைகள் வைத்திருக்கின்றன. ஒரு பாடசாலையில் அதிகளவு புள்ளிகளை பெறக்கூடிய மாணவன் அதே போன்ற தரத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பாடசாலை மாணவனை விட பின்தங்கிய நிலையில் இருக்கலாம். அந்த மாணவனுக்கு புள்ளிகள் குறைவாக இருக்கலாம். ஆகவே இந்த புள்ளியிடுதல் பொறிமுறைகள் ஒவ்வொரு பாடசாலைக்கு பாடி பாடசாலையிலும் கூட ஆசிரியருக்கு ஆசிரியர் வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு பொதுவான தரப்படுத்தல் நிலை இல்லாமல் புள்ளிகளின் அடிப்படையில் மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கின்ற போது அங்கே அவர்கள் கடுமையான நெருக்கடி நிலையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சில வேளைகளில் அதிகளவு புள்ளிகளை பெறுவதன் மூலமாக தான் ஒரு உயர் கல்வி தகமையுடையவனாக நினைத்து கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடியவர் போதுமான அளவு தயார்படுத்தல் இல்லாததால் பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே பல்கலைக்கழக கல்வியினை பாதியில் விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடுகிறது, அல்லது மன உளைச்சல் ஏற்படுகின்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற நிலை கூட பல்கலைக்கழகங்களில் முதலாம் இரண்டாம் வருடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படுவதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒன்டாரியோவின் கல்வி செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அல்லது கல்வி திட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த தர நிர்ணயத்தில் காணப்படக்கூடிய பாகுபாடுகள். பாடசாலைகளுக்கிடையில் ஒரு சீரான ஒழுங்குமுறை இல்லை. இதனால் ஒவ்வொரு பாடசாலையும் ஒவ்வொரு விதமாக மாணவர்களின் தரத்தை கணிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை தெரிவு செய்கின்றன. ஆனால் அங்கு செல்லுகின்ற போது ஒரு பொதுவான தரத்திற்குள் அவர்கள் உள்வாங்கப்படுகின்ற போது கடுமையான நெருக்கடிகள் எதிர்கொள்ளப்படுகிறது. இப்படியான பல பிரச்சனைகளால் இவர்கள் இந்த தரத்தை ஒரு சரியான முறையிலே பேணுவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கின்ற போதுதான் இப்படியான ஒரு தரப்படுத்தலை கொண்டு வந்தால் என்ன என்கின்ற எண்ணம் உதயமாகி அவர்கள் இந்த தரப்படுத்தலை கொண்டு வருவதற்கான முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த தரப்படுத்தல் இப்போது இருக்கக்கூடிய கல்வி முறையில் படிப்படியான மாற்றங்களை அது பரிந்துரைத்திருக்கிறது. கிண்டர்கார்டனிலிருந்து உயர்தரம் வரையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இது முன்னெடுக்கிறது. அதன் மூலமாக தரப்படுத்தல் இல்லாமல் மாணவர்களை சரியான முறையிலே தயார்படுத்தி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு இந்த புதிய முயற்சி அல்லது புதிய மாற்றம் கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒன்டாரியோவில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாவதற்கான காத்திருத்தலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், அதாவது இந்த வருடம் தரம் 12 செல்கின்றவர்கள் அல்லது தரம் 9 செல்கின்றவர்கள், கிண்டர்கார்டனுக்கு செல்கின்றவர்கள், இந்த விடயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாததாக இருக்கிறது. நாளை பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன. 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஒன்டாரியோவில் மீண்டும் பாடசாலைக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் திரும்புவது இதுவரை இருந்த கல்வி முறைக்கு அல்ல, புதிய மாற்றங்களோடான புதிய கல்வி முறைக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. 2026-27 கல்வியாண்டில் புதிய தேர்வு முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது உங்களுடைய வகுப்பறைக்கான அட்டெண்டன்ஸ். நீங்கள் எவ்வளவு தூரம் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது. இதுவரையில் பாடசாலைக்கு சமூகம் அளித்தால் என்ன, சமூகம் அளிக்காவிட்டால் என்ன, அவர்கள் கிராஜுவேட் பண்ணி பல்கலைக்கழகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இனிவரும் நாட்களில் இந்த அட்டெண்டன்ஸ் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று தரம் 9 உங்களுடைய கணிதம், அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவு மிக முக்கியமாக கணிப்பிடப்பட போகிறது. அதைவிட புதிதாக நிதிசார் கல்வியியல், ஃபைனான்சியல் லிட்ரஸி அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிண்டர்கார்டனில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாமே ஒன்டாரியோ அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. படிப்படியாக இன்னும் மாற்றங்கள் வரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பேக் டு பேசிக்ஸ் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். கல்வியின் அடிப்படைகளுக்கு திரும்புதல், இதெல்லாம் அடிப்படையாக இருந்தால் ஒரு நல்ல கல்வி சமூகத்தை உருவாக்க முடியும், ஒரு தரமான கல்வியாளர்களை உருவாக்கலாம், பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உண்மையான தகுதி அடிப்படையிலே பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம் என்று அரசாங்கம் நம்புகிறது.
மிக முக்கியமானது இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு பாடசாலையும் அல்லது ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியரும் வெவ்வேறு விதமான தேர்வு முறைகளின் கீழ் மாணவர்களின் தரத்தை பரிசீலித்தும் புள்ளிகளை வழங்குகிறார்கள். அதனால் ஒரே பாடசாலையில் கூட ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு கூடுதலான புள்ளிகளும், அதே பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய வேறு ஆசிரியரிடம் அதே பாடத்தை கற்கின்ற மாணவனுக்கு குறைந்த புள்ளிகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே பாடசாலை மட்ட அளவுகோலை வைத்து பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை தெரிவு செய்கின்ற போது கூடுதல் புள்ளிகளை பெறக்கூடிய ஆசிரியரின் மாணவனுக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தரமும் திறமையும் வாய்ந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் அதிக அளவு புள்ளிகளை வழங்காத அதே பாடசாலையில் கல்வி கற்கின்ற இன்னொரு ஆசிரியரிடம் கல்வி பயில்கின்ற மாணவனுக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கான அனுமதி மறுக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதற்கு காரணம் பாடசாலை மட்டத்திலேயே இவ்வாறான மாற்றங்கள் இருக்கிறது அல்லது இவ்வாறான வேறுபாடுகள் இருக்கிறது. இதை எப்படி ஒழுங்கு செய்யலாம் என்று பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு ஃபைனல் எக்ஸாம் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்டாரியோ உயர்நிலை பாடசாலை மாணவர்களின் இறுதி தேர்வு முறையில் இந்த மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும்பாலான இந்த செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹைஸ்கூலில் எழுத்து தேர்வு இறுதி மதிப்பெண் ஒரு பகுதி கட்டாயமாக்கப்படுகிறது. இதுவரையில் அசைன்மெண்ட் மூலமாக அதிக அளவு புள்ளிகளை பெறலாம் அல்லது ப்ரொஜெக்ட் மூலமாக அதிக அளவு புள்ளிகளை பெறலாம் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் என்பது மிக முக்கியமானதாக மாற்றப்படுகிறது. தரம் 9 மற்றும் தரம் 10 கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 20% ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் இருக்க முடியும். அதாவது இறுதி தேர்வில் 20% புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 80% தான் நீங்கள் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போன்றவற்றில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் முன்பு சில வழிகளில் 10 கூட இறுதி எக்ஸாமில் இருக்கும் அல்லது 5 வழங்கப்படும். ஆனால் இப்போது குறைந்தபட்சம் 20 இந்த ஃபைனல் எக்ஸாம். ஃபைனல் எக்ஸாம் என்பது அவர்கள் அந்த ஆண்டில் படித்த முழுவதையும் வைத்து அவர்களுடைய தரத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சில இடங்களில் இந்த அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அதிக அளவு வெயிட் கொடுக்கின்ற போது அதை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அல்லது அதில் வேறு பிற நபர்களுடைய உதவிகளை பெற்று அதை செய்கின்றவர்கள் அதிக புள்ளிகளை பெற்று விடுகிறார்கள். ஃபைனல் எக்ஸாமுக்கு குறைய மார்க்ஸ் அதில் குறைய எடுத்தாலும் கூட அவர்களுடைய கிரேட் அவரேஜை பாதிக்காத நிலையிலே அவர்கள் கூடுதல் புள்ளிகளோடு பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் 20% இந்த தரம் 9-10 மாணவர்களுக்கும் தரம் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு 25% அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 25% ஃபைனல் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் பரிந்துரைத்திருக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமானதாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த அந்த குறைந்தளவு ஃபைனல் எக்ஸாம் வெயிட் வந்து இப்போது ஒரு மாணவனுடைய 25% என்பது கால் பங்கிற்கு புள்ளிகளாக இருக்கிறது. ஃபைனல் எக்ஸாம் வந்து இதை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அல்லது இதை ஒரு காமன் எக்ஸாம் ஃபார்மேட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டாலும் இப்போது இருக்கின்ற நிலையிலே குறைந்தபட்சம் ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸை 25% வைத்திருக்கிறார்கள். ஆகவே எப்படியான ப்ரொஜெக்ட்ஸில் அல்லது அசைன்மெண்டில் கூடுதல் புள்ளிகள் எடுத்தாலும் இந்த ஃபைனல் எக்ஸாமில் வடிவா செய்யாவிட்டால் அல்லது அதை சரியாக எழுதாவிட்டால் சரியாக கற்று அதை வெளிப்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு புள்ளிகள் பெற்றுக்கொள்வது கடினமாக மாறிவிடும். ஆகவே தான் இந்த ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையிலே கிரேட் 9 and 10 20% ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸும், கிரேட் 11 and 12 மாணவர்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு 25% வழங்கப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, மேண்டட்டரி ஆக்கியிருக்கிறார்கள். அடுத்தது அட்டெண்டன்ஸ். பெற்றோர்களும் மாணவர்களும் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுவரையில் அட்டெண்டன்ஸ் பற்றி அதிகளவாக கவனம் செலுத்தாத நிலையில் மாணவர்களின் பாடசாலை வருகை, சில பாடசாலைகள் மாணவர்கள் பாடசாலைக்கு வராவிட்டால் அதை பெற்றோருக்கு அறிவிக்கிறார்கள், பல பாடசாலைகள் அறிவிப்பதில்லை. ஆகவே பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி இருக்கிறது. வந்தாலும் சில பாடங்களில் கவனம் செலுத்தாமல் பாடங்களுக்கு செல்லாமல் மாணவர்கள் அந்த வகுப்பறைகளை புறக்கணிக்கின்ற நிலையும் இருக்கிறது. ஆனால் இனி ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்களின் பங்கேற்பு, அவர்களுடைய வகுப்பறையின் பிரசன்னம், ப்ரசன்ஸ், அட்டெண்டன்ஸ் மிக முக்கியமானதாக இருக்கும். தரம் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் 15% ஆக இருக்கப் போகிறது அவர்களுடைய புள்ளியில். அதே போன்று 11, 12 மாணவர்களுக்கு 10% அவர்களுடைய புள்ளியிலே இந்த வகுப்பறையில் அவர்களுடைய பிரசன்னம் என்பது இருக்கப் போகிறது. நியாயமான காரணங்கள் அல்லது மருத்துவ காரணங்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்க முடியாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நியாயமான காரணங்கள் இல்லாமல் வகுப்புகளை புறக்கணிக்கின்றவர்கள், வகுப்புகளுக்கு செல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த புள்ளிகள் வழங்கப்படுகின்ற போது அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். ஆகவே கட்டாயமாக அவர்கள் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். வகுப்பறையில் நடைபெறுகின்ற உரையாடல்களில் அந்த கல்வி செயற்பாடுகளில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புதிய மதிப்பீட்டு முறை வகுப்பறைக்கு செல்வது மட்டுமின்றி அங்கு வகுப்பறையில் நடைபெறுகின்ற கல்வி பொறிமுறைகளில் டிஸ்கஷனில் கலந்து கொள்வது, கேள்வி கேட்பது, இனிய மாணவர்களுடைய கருத்துக்களை மதிப்பது, இவை போன்ற விடயங்களுக்கு ஆசிரியர்களால் வழங்கப்பட வேண்டும். 10% புள்ளிகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய பிரசன்ஸ்
அட்டெண்டன்ஸுக்கு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அட்டெண்டன்ஸ் என்பதற்கு இப்போது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த கிரேட் நைனில் நடைபெறக்கூடிய இக்கியோ டெஸ்ட். இதை பொதுவாக எல்லோரும் கடந்து சென்று விடுவார்கள். இது ஆசிரியர்களுடைய தரத்தை பரிசீலிப்பதற்கு, பாடசாலைகளின் கல்வி மட்டத்தை அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பரீட்சை. இதில் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை, இதனால் எங்களுக்கு பயனில் என்பது இதுவரை காலமும் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வெளியத்திலேயே அவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற கிரேட் நைன் மெத் இக்யூஏஓ மார்க்ஸில் உங்களுக்கு 20% உங்களுடைய ஃபைனல் மார்க்ஸாக கணக்கிடப்படும். அதாவது நீங்கள் கிரேட் நைன் மெத்தில் உங்களுக்கு இந்த இக்யூஏஓ பெறக்கூடிய புள்ளிகள் 20% வெயிட்டை எடுக்கப் போகிறது. இந்த வருடத்தில் இது நடைமுறைக்கு வருகிறது. ஏனென்றால் தரம் 9 மாணவர்களில் 42% மாணவர்கள் ஒன்டாரியோ மாகாணத்தின் கணிதத்திற்கான தரத்தை எட்டவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தில் கல்வி பெறக்கூடிய மாணவர்களில் 42% மாணவர்களுக்கு போதுமான அளவு கணித அறிவில்லை என்கின்ற ஒரு விஷயம் மிக மிக ஆபத்தானது. ஆகவே இதை மாற்றுவதற்காக, இந்த கணிதத்தில் கூடுதல் கவனத்தை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இதுவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதுவரையில் அது கட்டாயமாக்கப்படவில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் தரம் 10 மாணவர்கள் தரம் 10 தங்களுடைய சித்தினை அடைவதற்கு, தரம் 10 தாண்டி தரம் 11 செல்வதாக இருந்தால் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பரீட்சையினை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். நிதிசார் அறிவியலை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த நிதி அறிவு என்பது எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும். அதற்காக இந்த நிதிசார் அறிவினை அவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தரம் 10 கல்வி பயிலக்கூடியவர்கள் அவர்களுடைய கரியர் ஸ்டடீஸின் ஒரு பகுதியாக இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை மேண்டட்டரியாக எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இது 5% ஃபைனல் கிரேடுக்கு வரப்போகிறது. அதே வழி 70% மதிப்பெண்களை பெற்றால்தான் இதில் நீங்கள் சித்தியடைய முடியும். பொதுவாகவே 70% தான் சித்தியடைவதற்கான புள்ளிகளாக வழங்கப்படுகிறது. தரம் 1 முதல் தரம் 9 வரை நீங்கள் கற்றுக்கொள்கின்ற ஃபைனான்ஷியல் லிட்ரஸி நிதி அறிவியலை பரிசோதிப்பதற்காக இந்த பரீட்சை வழங்கப்படுகிறது. 2 மாணவர்கள் இதில் முயற்சிக்க முடியும். அதில் கட்டாயமாக அவர்கள் 70% புள்ளிகளை பெற்று அதில் சித்தியடைய வேண்டும் என்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்தது குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த கல்வி செயற்பாடுகளில் மாற்றங்கள் வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கரிக்குலம் கிண்டர் கார்டன் கரிக்குலத்திலும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. எழுதுதல், வாசித்தல் மற்றும் கணிதம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படக்கூடியதாக இந்த கிண்டர் கார்டன் கரிக்குலம் மாற்றியமைக்கப்படுகிறது. அதேபடியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கோடிங், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி போன்றவை கிண்டர் கார்டனிலேயே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பிளே பேஸ்ட் லேர்னிங் தொடர்ந்து இடம்பெறும் என்றும் ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கிண்டர் கார்டனை பொறுத்தவரையில் ஒரு விளையாட்டோடு சேர்ந்த கல்வி பொறுமையாக இருக்கும். அது தொடர்ந்து நடைபெற்றாலும் இந்தந்த விடயங்களில் முக்கியத்துவம் வழங்கப்படும். எழுத்து, வாசிப்பு, கணிதம், தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞானம் மற்றும் கோடிங், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி போன்ற விடயங்களை கிண்டர் கார்டனில் இருந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மேலதிகமான பாடங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரலாற்று பாடம் கனடாவை பொறுத்தவரையிலே வரலாறு மிக முக்கியமாக இருக்கிறது. கனடாவில் இந்த தரம் 10 கரிக்குலம் ஹிஸ்ட்ரிக்காக ஒதுக்கப்படுகிறது. அதில் பல முக்கியமான மாற்றங்கள், அரசியல் சித்தாந்தங்கள், சமூக சித்தாந்தங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. கனடாவில் வாழக்கூடிய முக்கியமான சமூகங்கள் சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள் பற்றி, யூத சமூகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு பற்றி, அதில் யூதர்களுக்கு எதிராக தோன்றியிருக்கக்கூடிய எதிர்ப்பு வாதம் பற்றி எல்லாம் பல விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை அறிந்து கொள்வது பெற்றோருக்கு மிக முக்கியம். அதேவேளையில் ஒவ்வொரு கல்விச்சபையிலும் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆஃபீஸ் என்ற ஒரு விஷயம் அமைக்கப்படுகிறது. பாடசாலை மட்டத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்லது சவால்கள் இருந்தால் இந்த அலுவலகத்தின் மூலமாக பெற்றோர் பாடசாலை சமூகத்தை அணுகுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த ஸ்கூல் போர்ட் டிரஸ்டி அறங்காவலர்களை நீக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒன்றறிவை பொறுத்தவரையில் அதன் ஒரு பகுதியாக கூட இந்த ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆஃபீஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலம் கல்வி சமூகத்தோடு பெற்றோர் தொடர்பு கொள்வதற்கான ஒழுங்கு இதன் மூலம் செய்து கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். 86,000 அதிகமான ஹோம் ரூம் டீச்சர்ஸ் ஆரம்ப பாடசாலைகளில் ஒன்றறிவிலே கல்வி கற்பிக்கிறார்கள். அவர்களுக்கு $750 முன்கொடுப்பினவாக வழங்கப்படுகிறது. பாடசாலை கல்வி சூழலில் மாணவர்களுக்கு தேவையான விடயங்களை வழங்குவதற்கான சப்ளைஸை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இந்த நிதியை பயன்படுத்தலாம். $750 பெறுமதியான
$750 பருமதியான பொருட்களை அவர்கள் அந்த வருடத்தில் மாணவர்களின் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான பொருட்களாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டேபிள்ஸில் அவர்கள் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம் என்றும் கிளாஸ் ரூம் சப்ளைஸ் ஃபண்ட் மூலமாக இந்த கொள்வனவை மேற்கொள்வதற்கான ஒழுங்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அன்றைய மாகாணத்தில் 80,000 அதிகமான ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த $750 தலா வழங்கப்படுகிறது என்பது முக்கியம். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஒன்டாரியோ கரிக்குலம் நெல்சன் எடியூகேஷன் நிறுவனத்தினால் வழங்கப்படக்கூடிய எட்வின் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தரம் 1 முதல் தரம் 12 வரையான ஆசிரியர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் அதன் மூலம் தங்களுக்கு தேவையான வகுப்பறைக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்கு பிரசன்டேஷன்ஸை உருவாக்குவதற்கு டிஜிட்டல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நெல்சனோடு ஒன்டாரியோ மாகாண கல்வி அமைச்சர் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. $60 மில்லியன் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நெல்சன் எடியூகேஷன் சிஸ்டத்தில் காணப்படக்கூடிய புத்தகங்கள் மட்டுமின்றி டிஜிட்டல் ரிசோர்ஸையும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான பல விடயங்களை வழங்க முடியும். அவர்களுடைய லேர்னிங் லெசன்ஸ் ஆக இருக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் ஆக இருக்கலாம், அவர்களுக்கு வழங்கக்கூடிய மொக்கப் எக்ஸாம்ஸ் ஆக இருக்கலாம், ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ், இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இதன் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிக அளவு மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை முன்னெடுக்கலாம் என்றும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களுக்கு $1 பில்லியன் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பாடசாலைகள் உருவாக்கத்திற்காக $1 பில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவில் இந்த வருடத்தில் 35 புதிய அல்லது விரிவாக்கப்பட்ட பாடசாலைகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல புதிய பாடசாலைகளும் அதேவேளையில் பாடசாலைகளின் பெரிய அபிவிருத்திகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு $1 பில்லியன் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. 18,000 அதிகமான மாணவர்களுக்கான ஸ்பேசஸ் இதன் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் கூடுதலாக 18,000 மாணவர்கள் இந்த புதிய பாடசாலைகள் அல்லது விரிவாக்கப்பட்ட பாடசாலைகளில் தமது கல்வியினை தொடரக்கூடிய இடம் உருவாகிறது. 1,100 சால்கியா ஸ்பேசஸும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே புதிய புதிய மாற்றங்கள். ஒன்றரை பொறுத்தவரையிலே இந்த கல்வியாண்டிலே கொண்டுவரப்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறது. நாளை பாடசாலை ஆரம்பமாகிறது. அது வகுப்பறையில் இருந்து கிண்டகார்டனிலிருந்து உயர்தரம் வரையில் கல்வி கேளக்கூடிய மாணவர்களுக்கான திட்டங்களாக இவை கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பொழுதில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய முக்கியமான விடயங்கள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டாலே

0: ஸ்டேஷன் பேபி.
1: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்ட்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்கப் போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர்ரைட்டன் அப்ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
1: நீங்கள் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407 8:55 நிமிடம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
0: இசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: அழகும் பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன், சந்திரசேகர மூர்த்தி, வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய ஒளிச்சத்திரன் இன்றைய முக்கியமான விடுமுறை நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் திகதி திங்கட்கிழமை லேபர் டே கனடாவிலே இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் இந்த கோடை விடுமுறையை நிறைவு செய்கின்றது இந்த நாள் என்பதையும் கூட இங்கு முக்கியமான விடயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே புத்துணர்ச்சியுடன் கூடிய அழகான உற்சாகமான ஒரு காலை இப்பொழுதை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:01 இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை 12 மணி வரைக்கும் தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம், நன்றி, ரமணன். செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். இயற்கையும் கூட எங்களோடு ஒத்துழைக்கின்றது. நீங்கள் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளோடு தான் இன்றைய விடுமுறை நாளும் தொடர்ந்து அமையப் போகின்றது. சூரிய ஒளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இன்றைய விடுமுறை நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய கூடிய நாட்கள் மீண்டும் வழக்கமான அந்த வாழ்க்கை முறைக்குள் எங்களை கொண்டு செல்ல போகின்றது. ஆனால் முன்னேற்றகரமான ஒரு கல்வியாண்டின் தொடக்கமாகவும் கூட இருக்கும். எனவே எல்லோருக்குமே மிகச்சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாமே அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:08 இருக்கிறது. இசவமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விடுமுறை நாள் திங்கட்கிழமை காலை பொழுதில் இந்த வழியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை, நினைத்தது அனைத்தும் நடந்தால்தான் மகிழ்ச்சி, கேட்டது அனைத்தும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையை நீங்கள் எப்போதும் வகுத்து விடாதீர்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு உணர்வுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். நிச்சயம் மகிழ்ச்சியான செய்திகள், மகிழ்ச்சியான விடயங்கள் உங்களை தேடி வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிந்தனை விதைக்கப்படுகின்றது. மகிழ்ச்சிக்கான எல்லைகளை நாங்கள் வகுத்து விடுகின்றோம். இவை எல்லாம் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் தான் அந்த எல்லை கோடுகளை நிர்ணயித்து அவற்றை தாண்ட முடியாமல் அந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எது நடந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் நினைத்தவையெல்லாம் நாங்கள் அறியாமலேயே எங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். முக்கியமான சிந்தனைகள் எல்லாம் நிறைவேறு தொடர்பாக தடப்படுகின்றன. நாங்கள் இவையெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற போது அதை அடைவதற்கான முயற்சியை நாங்களாகவே செய்வோம். ஆனால் அது எங்களுக்கு முழுமையான ஒரு மகிழ்ச்சி உணர்வை தருமா என்று சொல்லி கேட்டால் அதை நாங்கள் பெரும்பாலும் இழந்து விடுகின்றோம். செய்கின்ற செயல்களின் மூலமாகவும் சரி, அல்லது அதற்கான ஒரு தவிப்புடன் கூடிய ஒரு மனநிலைய அதன் மூலமாகவும் சரி, நாங்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்வதற்கு பெரும்பாலும் தவறி விடுகின்றோம். ஆனால் எதுதான் நடந்தாலும், இதை இன்றைக்கு நாங்கள் நினைத்தது எங்களுக்கு கிடைத்தாலும் சரி அல்லது கிடைக்காவிட்டாலும் சரி நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருப்போம் என்ற ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கின்ற போது நாங்கள் செய்கின்ற செயல்கள் இன்னும் கொஞ்சம் உத்வேகத்துடன் இருக்கும், உற்சாகத்தோடு நாங்கள் அந்த செயலை செய்வோம். எனவே இயல்பாகவே அந்த நினைத்த விடயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் அறியாமலேயே நாங்கள் உருவாக்கி விடுகின்றோம் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே நாங்கள் மகிழ்ச்சிக்கான எல்லைகளை வகுத்துவிட வேண்டாம். எது இருந்தாலும் மகிழ்ச்சி, என்ன மாதிரியான நிலைமையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்தாலும் அதுவும் மகிழ்ச்சி என்று சொல்லி நினைக்கின்ற போது அது வந்து எங்களது வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளையும் நாங்கள் உற்சாகத்தோடு தொடங்குவது என்பது மிக மிக அவசியமானது என்பதையும் இங்கு நிச்சயமாக சொல்லலாம். நினைத்தது அனைத்தும் நடந்தால்தான் மகிழ்ச்சி, கேட்டது அனைத்தும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையை வகுத்து விடாதீர்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு உணர்வுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். மகிழ்ச்சியான செய்திகள், மகிழ்ச்சியான விடயங்கள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் என்றொரு நம்பிக்கையுடன் கூடிய அழகான சிந்தனையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்கின்றோம். தெளிவான ஒரு வானத்துடன் தான் இன்றைய பொழுதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். 17 வெப்பநிலை, 17 உணரப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைய விடுமுறை நாளுக்கான ஒரு நிலைமையை நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெளிப்புறத்தில் நிறைய நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். அங்கே செல்ல வேண்டுமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில் ஈடுபட வேண்டுமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதனை செய்யக்கூடிய வாய்ப்பை தான் இயற்கை இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே அழகான ஒரு விடுமுறை நாளை தான் நாங்கள் இந்த கோடை விடுமுறையின் நிறைவு நாளாக இன்றைக்கு அனுபவிக்க போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். நாளைக்கு ஸ்கூல் தொடங்க போகின்றது. இந்த சமர் காலப்பகுதியின் பெரும்பாலான நாட்களை நிறைவு செய்து நாங்கள் மீண்டும் வழக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்குள், ஒரு ருட்டீனுக்குள் வந்து நுழைய போகின்றோம். அது வந்து இன்றைக்கு வந்து நினைத்து பார்க்கையில் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இப்படியே இந்த விடுமுறையை நாங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதுவும் எங்களுக்கு அளவு தட்டிவிடும். எனவே மாற்றங்கள் வரத்தான் வேண்டும். அதுவும் பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்கள் அமைய போகின்றன. ஸ்கூல் எல்லாம் தொடங்க போகின்றது. எங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லோருமே அடுத்தடுத்த

கல்வியாண்டில் தங்களுக்கான அந்த ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் கூட நாளைக்கு தொடங்குகின்றார்கள். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியோடு நாளைய நாளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நாங்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். 17 போதிய வெப்பநிலை 17 உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வாக 24 இருக்கும். 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். இரவில் 15 இரவின் உடனடியாகவும் இருக்கும். ஒரு மெல்லிய குளிர்மையான இரவு பொழுதை நாங்கள் இனி தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இப்போதைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இன்றைக்கு நிறைந்திருக்க போகின்றது. 7:43 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. எனவே 7:45 பார்க்க முன்னதாகத்தான் சூரியன் மறைந்துவிடக்கூடிய நிலைமைகள் இப்போது வரத் தொடங்குகின்றன. தொடர்ந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி என்ன சொல்லி பார்த்தால் அதுவும் சிறந்த ஒரு நாள் தான். வெளிச்சத்துடன் தான் இருக்கும். முகில் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காணலாம். 23 வெப்பநிலையாகவும் 26 உடனடியாகவும் இருக்கும். நாளைக்கு புதன்கிழமை தான் மழைக்கான சாத்தியங்களை சற்று அதிகம் கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்தே மழை தூரல் இருக்கலாம். மதிய பொழுதில் 5-10 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை, மாலையில் 3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை சொல்லப்படுகின்றது. இடியுடன் கூடியதாக அந்த மழை இருக்குமாம். வெப்பநிலை உயர்ந்து 24 இருக்கும். 32 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் புதன்கிழமை சொல்லப்படவில்லை. வியாழன் மீண்டும் வெளிச்சத்தை கொண்டு வரும். 22 வெப்பநிலை, 24 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். வெள்ளி வந்து சனி டே, 22 வெப்பநிலை, 22 தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டும் கூட பிரதானமாக வெயிலோடு இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. வெப்பநிலையும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த வார இறுதியிலும். எனவே சந்தோஷமாக இன்றைய லேபடி விடுமுறை நாளை கொண்டாடுங்கள் என்பதை தடிந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:13 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
3: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில், ஸ்காப்ரோவில். சாமியன் சன்ஸ் 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

மஞ்சள் நிலா திரைப்படத்தில் இருந்த பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:27. போக்குவரத்து தாமதங்கள் இல்லாத ஒரு விடுமுறை நாள் காலை இப்பொழுது. எனவே சுமூகமாக நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். பெருந்தருக்கள் பெரும்பாலான உள்ளூர் வீதிகளிலும் கூட தாமதங்கள் மிக குறைவாக இருக்கின்ற சாதகமான போக்குவரத்துக்களை செய்யக்கூடிய ஒரு காலை வேளையாக இருக்கின்றது. சரி, இன்றைக்கு லேபடியை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். முக்கியமான ஒரு நாளாக வந்து சேர்ந்திருக்கின்றது. எங்களது கோடை விடுமுறை நிறைவு செய்கின்ற ஒரு விடுமுறை நாளாக தான் இன்றைய நாள் இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை, முதலாவது திங்கட்கிழமை, இந்த தொழிலாளர் தினம் கனடாவிலே கடைபிடிக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பப்ளிக் ஹாலிடேயாகத்தான் கனடாவை பொறுத்தளவில் இருக்கின்றது. எல்லா மாகாணங்களிலுமே இது ஒரு விடுமுறை நாளாகவே காணப்படுகின்றது. அதே நேரம் உலகத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் கூட இந்த லேபர் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து கடைபிடிக்கப்படுகின்ற வழக்கமும் இருக்கின்றதாம். அதே நேரம் அமெரிக்காவின் தொழிலாளர் தினத்துடனும் கூட இந்த நாள் ஒத்து போகின்றது. ஆனால் வெவ்வேறு நாடுகள், ஆசிய நாடுகள், இலங்கை மாதிரியான நாடுகளில் நாங்கள் அங்கு வித்தியாசமான நாளில் முதலாம் திகதியில் தொழிலாளர் தினத்தை வந்து கடைபிடித்திருக்கின்றோம். ஒவ்வொரு தொழிலாளர் தினத்துக்கும் வந்து அதன் உருவாக்கம் தொடர்பான நீண்ட வரலாறு காணப்படுகின்றது என்பதை நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவில் 1894 கனடாவில் வந்து செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை முதலாவது சட்டப்பூர்வ பொது விடுமுறையாக கடைபிடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட, அதற்கு முன்பே இந்த தொழிலாளர் தினத்தின் தோற்றத்திற்கான ஆரம்ப கட்டங்கள் வந்து அதற்கு முந்தைய தசாப்தத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக அதிகமான உள்ளூர் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பல தொழிலாளர் தொடர்பான கொண்டாட்டங்களில் இருந்து தோன்றி இருக்கிறது. அதன் ஆணிவேர் அங்குதான் ஆரம்பித்திருந்ததாம். அந்த உத்தியோகபூர்வமான 1894 ஒரு தசாப்தத்திற்கு முன்பு என்று கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 1872 ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றதா, முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 15 வந்து வேலை நிறுத்தம் செய்திருக்கக்கூடிய இந்த அச்சு தொழில் சம்பந்தமான அந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக ஏப்ரல் 15 ஒரு தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றதாம். மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அது பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னென்று சொன்னால், அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்துதான் தொழிற்சங்கங்கள் தொடர்பான ஒரு சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கான ஒரு ஆரம்பம் வந்திருந்தது. எனவே அப்போதைய அந்த போராட்டங்கள் வந்து அரசியல் முக்கியத்துவத்தை பெற தொடங்கின என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். இது 1872 ஏப்ரல் 15 நடைபெற்றது. அதே மாதிரி வெவ்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இந்த தொழிலாளர்களது நன்மைகள், அவர்களது அந்த பணி தொடர்பான கட்டுப்பாடுகள், அவற்றை வலியுறுத்தக்கூடிய வகையில் நடைபெற்றிருந்தன. ஒரு தசாப்தத்துக்கு பிறகு 1882 July 22 கூட ஒரு பெரிய ஒரு லேபர் செலிப்ரேஷன் வந்து டொரோண்டோவில் நடத்தப்பட்டது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கன் லேபர் லீடர் பீட்டர் ஜே மெக்யூர், அவரது ஒரு பல்வேறுபட்ட கருத்துக்கள் வலியுறுத்தப்படக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இங்கு நடத்தப்பட்டதாம். 1882 என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே ஆண்டுதான் செப்டம்பர் 5 கூட நியூயார்க் நகரில் இதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரணி ஒன்றும் கூட தொழிலாளர்களுக்காக நடத்தப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்று இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது பேரணிகளோ அல்லது கொண்டாட்டங்களோ எல்லாவற்றையும் ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை அப்போதுதான் ஆரம்பித்தன. எனவே இந்த ஒரு ஆரம்பம்தான் கனடாவில் முதல் திங்கட்கிழமை, செப்டம்பரின் முதல் திங்கட்கிழமையில் இந்த லேபர் டே செலிப்ரேஷன்ஸ் கடைபிடிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1889 கனடாவில் தொழிலாளர் மற்றும் மூலதன உறவுகள் குறித்த அரசு ஆணையகம் கூட்டாட்சி அரசாங்கத்தினால் ஒரு அதிகாரப்பூர்வ தொழிலாளர் தினத்தை அங்கீகரிக்க
பார்ப்பதற்கான பரிந்துரையை செய்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 1894 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இங்கிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த லேபடையை ஒரு பொது விடுமுறையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க தொடங்கின. எனவே அப்போதுதான் அந்த 1894 மே மாதத்தில் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கக்கூடிய ஜோன் ஸ்பாரோ டேவிட் தாம்சன் அவர் வந்து ஒரு முக்கியமான சட்டம் ஒன்றை அறிமுகம் செய்தார் இந்த தொழிலாளர்கள் சார்பாகவும் தொழிலாளர் தினம் சார்பாகவும். எனவே 1894 ஜூலை மாதத்தில் இந்த தினத்திற்கான அரச ஒப்புதல் வழங்கப்பட்டது என்று சொல்லித்தான் அந்த வரலாறு பல விடயங்களை சொல்லுகின்றது. கனடாவில் தொழிலாளர் தினம் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அந்த வரலாறாக அது அமைந்திருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாங்கள் தொழிலாளர் தினத்தை இங்கு கடைபிடிக்கின்றோம். ஒரு பொது விடுமுறையாகவும் கோடை காலத்தின் நிறைவு விடுமுறையாகவும் கூட வந்து சேர்ந்திருக்கின்றது. இன்றைய நாள் மகிழ்ச்சியாக உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் தொடர்ந்தமைய வாழ்த்துக்களையும் நாங்களும் சொல்லிக் கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:33 ஆகியிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960. 437-477-7960.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707.
2: அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்றின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:44 ஆகியிருக்கின்றது. திங்கட்கிழமை லேபடே காலை பொழுதில் பூக்கள் செடியின் சிரிப்பு என்று சொல்லப்படுவது உண்டு. எப்படி அவை சிரிப்பாகின்றன, எப்படி அந்த பூக்கள் சிரிக்கின்றன என்று சொல்லி பார்த்தால், வேரின் உழைப்புதான் செடியின் சிரிப்பாக மலர்கின்றது. வேரின் உழைப்பு, செடியின் சிரிப்பு, இது எப்படி சாத்தியமாகின்றது என்று சொல்லி பார்த்தால், வேதனை வேர்கள் பூக்கும் போதுதானே சாதனை மலர்கள் அங்கு சாத்தியமாகின்றன. ஒரு ஆலமரம், அதை பார்த்தோம் என்று சொன்னால், பூமிக்குள் விழுதுகளை அனுப்பி திசையெங்கும் கிளைகளை பரப்பி காலம் காலமாய் விரிந்து நிற்கின்றது. பூமியை கீறி வேர்களை திசையெல்லாம் பரப்பி நீரை தேடிய அந்த வேர்களின் விடாப்பிடியான உறுதிதான், அதன் தொடர்ச்சியான உழைப்புதான் அதன் வளர்ச்சிக்கு அங்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வேர்கள் உழைக்க மறுத்திருந்தால் அந்த மரம் இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்குமா? அதோ ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சின்ன சின்ன செடியாக இருந்தாலும் அதன் வேர்கள் நீரை தேடி, அதற்கான அந்த சத்தை தேடி நிலத்திற்குள் தொடர்ந்து பயணித்துத்தான் செடிகளில் பூக்கள் பூத்து மலர்கின்றன. உழைப்புத்தான் எல்லாமே, இந்த பூமியில் உழைப்பாகத்தான் மலர்கின்றது. வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எல்லோருமே கடுமையாக உழைத்தவர்கள்தான். உழைத்தவர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். உழைப்பில் எப்போதும் ஒரு சுவை இருக்கின்றது. அதை அனுபவித்தவர்கள் ஒருபோதும் தங்களது நேரத்தை வீணே கழிப்பதில்லை, சோமாரியாகவும் அவர்கள் இருப்பதில்லை. வியர்வை வெளியேறுகின்ற போது உடம்பு குளிர்ச்சி அடைகின்றது, மூளை புத்துணர்ச்சி பெறுகின்றது. ஒரு பணி ஒன்றை நாங்கள் நிறைவு செய்கின்ற போது உண்டாகும் அழகிய அந்த நினைவுகளால், அது அழகான அந்த பெருவர்களால் எங்களது இதயம் நிரம்பி போகின்றது. உழைப்பின் உன்னதம் அதுவாகத்தான் இருக்கின்றது. இதற்கான ஒரு குட்டி கதை சொல்வார்கள். ஒரு கடற்கரையோரமாக ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருக்கின்றது. அதன் கிளை ஒன்று நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக்கொண்டிருக்கின்றது. அதன் உச்சியில் ஒரு கடற்குருவி ஒன்று கூடு கட்டியதாம். அதற்குள் ஒரு 4-5 முட்டைகளை இட்டு அது அடை காட்டு வருகின்றது. ஆண்குருவியும் பெண்குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகள் வெளிவரும் நாட்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரும் காற்று திடீரென்று வீசுகின்றது. பெரிய அலைகள் கடலில் பொங்கி எழுகின்றன. கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் வீழ்ந்து மூழ்கியது. அந்த குருவிகள் இரண்டும் மனம் பதறி கதறத் தொடங்குகின்றன. நீரில் கூடு விழுந்து மூழ்கிய இடத்திற்கு மேலாக கீச் கீச் என்று கத்தியபடியே சுற்றி சுற்றி வருகின்றன. பெண்குருவி மனம் உடைந்து போனது. எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும், இல்லையென்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுக்கின்றது அந்த பெண்குருவி. ஆண்குருவி அதற்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அவசரப்படாதே, ஒரு வழி இருக்கின்றது. எங்களது கூடு கரையினோரமாகத்தான் விழுந்திருக்கின்றது. அதுவும் கூட்டோடு சேர்ந்துதான் முட்டைகள் விழுந்தது. நான் அவை நிச்சயம் உடைந்திருக்கப் போவதில்லை. அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை நாங்கள் வற்ற வைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களது முட்டைகளை நாங்கள் மீட்டு விடலாம். இப்போது இரண்டும் யோசிக்கின்றன, கடலை எப்படி வற்ற வைப்பது? முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம். எனவே நாங்கள் இடைவிடாமல் சில நாட்கள் முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். நம் வாயில் கொள்ளும் மட்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம். மறுபடியும் மீண்டும் வந்து நீரை நிரப்பிக் கொண்டு போய் தொலைவில் உமிழ்ந்து விட்டு வருவோம். இப்படியே இடைவிடாமல் செய்து இந்த கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடலின் நீர்மட்டம் குறைந்து தரை தெரியும், எங்களது முட்டைகள் வெளிப்படும் என்று சொல்லி இரண்டும் முடிவெடுக்கின்றன. எடுத்த முடிவை செயற்படுத்தக்கூடிய அந்த வேகத்தோடு இரண்டும் செயலில் இறங்குகின்றன. பிறன்று பறந்து போய் தங்களது சிறிய அலகில் இரண்டு விழுங்கு நீரை நிரப்பிக் கொண்டன. பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்துவிட்டு மீண்டும் பறக்கின்றன. இரண்டும் தொடர்ச்சியாகவே தண்ணீரை அள்ளிக்கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்தில் தொலைவில் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இப்படியே நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இந்த இரண்டு குருவிகளின் ஆற்று நீர் அகற்றும் படலம். அப்போது அந்த கடற்கரை ஓரமாக அதிக சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் வந்து கொண்டிருந்தாராம். மிக அதிகமான சக்திகள் நிறைந்த மகானாகவும் அவர் இருக்கின்றார். ஆளில்லாத அந்த பகுதியில் கீச் கீச் என்று சொல்லி தொடர்ந்து கேட்கும் அந்த சத்தம் அவரது கவனத்தை ஈர்க்கின்றது. திரும்பி பார்க்கினார். இரண்டு குருவிகள் பறந்து போவது கண்டு சிரித்தபடி மேலே நடந்தார். மீண்டும் அந்த சத்தம் தனது தலைக்கு மேல் தொடர்ந்து கேட்கின்ற போது அந்த குருவிகள் என்ன செய்கின்றன என்று சொல்லி கவனிக்கின்றார். கடலுக்கு மேல் அவை பறப்பதை பார்க்கின்றார். எதையோ அழின, மீண்டும் பறந்தன. இப்படி பல முறை
அந்த குருவிகள் செய்யவும் முனிவருக்கு வியப்பாக இருக்கின்றது. கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை என்று சொல்லி பார்த்தால் அங்கு இறை ஏதும் இல்லை என்று சொல்லி அவர் பார்க்கின்றார். உடனே அந்த மகான் கண்களை மூடுகின்றார், தியானத்தில் அமிழ்கின்றார். அவரது மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல் ஓடுகின்றன. இப்போது அவர் மனம் இறங்குகின்றார். முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும் கடலையே வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அந்த தந்தை குருவியின் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழ செய்கின்றன. உடனே தனது தவபலத்தை திரட்டி அந்த முனிவர் கையை உயர்த்துகின்றார். மறுகணம் அந்த கடல் சில அடிகள் பின்வாங்குகின்றது. அங்கே கூட்டோடு இருந்த முட்டைகள் தென்படுகின்றன. குருவிகள் அதை பார்த்து குதூகலத்தோடு கீச்சிடுகின்றன. ஆளுக்கொன்றாக முட்டைகளை பற்றி கொண்டு போய் பாதுகாப்பாக இன்னும் ஒரு இடத்தில் சேர்க்கின்றன. இப்போது அந்த ஆண்குருவி பெருமிதமாக சொல்லுகின்றதாம், பார்த்தாயா, நான் அப்போதே சொன்னேனே, நமது உழைப்பில் ஒரு நாள் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டுவிட முடியும் என்று சொல்லி அது நடந்துவிட்டது என்று சொல்லி மிக அதிகமான பெருமிதத்தோடு அந்த ஆண்குருவி சொல்லுகின்றதாம். முனிவர் சிரித்தபடியே தொடர்ந்து நடக்கின்றார். இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாலா? இல்லை, முனிவரின் அருளால். ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ அவரது தவவலிமையை பற்றியோ தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அந்த குருவிகள் வந்து கடல் நீரை மொண்டு சென்று ஊற்றிக்கொண்டிருக்காவிட்டால் முனிவர் அந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அவர் தம் வழியே அப்படியே நடந்து போயிருப்பார். அவரை மனம் நெகிழ வைத்தது எது? அந்த குருவிகளின் உழைப்பும் முயற்சியும் தான். எனவே அதன் காரணமாகத்தான் இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டன. எனவே நாங்கள் எந்த செயலை செய்கின்றோமாக இருந்தாலும் எங்களது முழுமையான உழைப்பை முழு நம்பிக்கையோடு கொடுத்தல் என்பது மிக மிக அவசியம் ஆகின்றது. அந்த முழு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர் முயற்சிகளை செய்கின்ற போதுதான் எங்களுக்கான அந்த வாய்ப்புகளும் எங்களை சூழ எங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கான எல்லா விதமான சக்திகளையும் உருவாக்கி தரும். அவற்றின் மூலமாக நாங்கள் நினைத்ததை பெற முடியும். தொடர் உழைப்பு மிகப்பெரிய பயனை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். மின்மினி பூச்சிகள் பறக்கின்ற போதுதான் அதிகம் ஒளிர்கின்றன. அதுபோல் மனிதனும் முளைக்கின்ற போதுதான் வெற்றியின் விலாசத்தை அடைகின்றான் என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே வெற்றியை பெற உழைப்பை தொடர்ந்து செய்யுங்கள். பத்து விரல்களையும் மொத்தமாக சேர்த்து உவகையுடன் உழைத்தால் வெற்றிதான் எங்களை தேடி வரும் என்பதை இங்கு அழகான முக்கியமான சிந்தனையாகவும் கூட பகிர்கின்றார்கள். வேர்கள் மண்ணிற்குள் புதைந்திருப்பதற்காக வருந்துவதில்லை. வேர்களின் சந்தோஷம்தான் இந்த கிளைகளின் சலசலப்பாகின்றது. எனவே எங்கெல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உங்களது வேரும் அதை தேடி நீளட்டும். தேடல் தான் எங்களது வேர்கள் ஆகின்றது. உங்களின் தாகம்தான் வேர்களுக்கு வழிகாட்டும். பாறைகளையும் பிளந்து செல்லும் சக்தி அந்த வேர்களுக்கு உண்டு என்று சொல்லி அழகான இந்த சிந்தனையையும் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:52 நிமிடமாக இருக்கின்றது.

திங்கட்கிழமை காலை பொழுதில் இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241-212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். estfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரி நூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் estfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் estfm தமிழ். எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும். மாற்றம் இல்லாமல் அதே விலையில் தான் நீங்கள் நாளைக்கும் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 19 இப்போதைய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வானம் தெளிவாக இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சம் இன்றைக்கு தொடர்ந்து நிறைந்திருக்கும். 25 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 29 கூடிய உடனடியாக இன்று திங்கட்கிழமை விடுமுறை நாளில் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 15 டிகிரி செல்சியஸை இரவின் உடனடியாகவும் கூட நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். 6:47 சூரிய அஸ்தமனம் மணிக்கும் சூரிய உதயம் நிகழ்ந்திருக்கின்றது. 7:43 சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு நடக்கும் என்பது தொடர்பாக தகவல்களும் கூட இப்போது பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலை 23 இருக்கும். 26 நிரப்படும். பிரதானமாக வெயிலோடு தொடங்கும் காலை வேளை. மதிய பொழுதில் முகில் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமைதான் மழை நாளாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போது கூறப்படுகின்றது. புதன்கிழமை வந்து காலையில் மழை தொடங்கும். மதிய பொழுதில் 5-10 மில்லிமீட்டர் அளவிலான தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் இதில் கூறப்படுகின்றன. மாலையிலும் ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கலாம் வெளிச்சம் இல்லாமல். பெரும்பாலும் மழையுடன் தான் நாங்கள் புதன்கிழமை பகல் பொழுதே எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 24 வெப்பநிலை 32 உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை பிரதானமாக வெயில். 22 வெப்பநிலையாகவும் 24 உடல்நிலையாகவும் இருக்கும். சற்று வெப்பநிலை குறைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இருக்கலாம். அதிக அளவில் இல்லை. 21 தான் வெப்பநிலையாகவும் 22 உடல்நிலையாகவும் இருக்கும். சனிதையாகவும் வெள்ளிக்கிழமை வரப்போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டும் சிறப்பாகத்தான் இருக்கும். பிரதானமாக வெயில் தான் 2 இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை 23 வெப்பநிலை, 27 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24-28 உணரப்போகின்றோம். எனவே மிதமான ஒரு வெப்பத்தை கொண்டிருக்கின்ற வெளிச்சமான வார இறுதியாகத்தான் அடுத்த வார இறுதியும் கூட அமையப் போகின்றது என்பது தொடர்பு தகவல்களையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். லேபடியை கடைபிடிக்கின்றோம். இந்த கோடை காலத்தின் நிறைவான ஒரு விடுமுறை நாளாகவும் கூட இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் நாங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நேரம் 10:00.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
5: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
4: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
5: 6479-8669.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ

0: ABC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
1: MJS கோல்ட் ஹவுஸ்
2: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
1: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
1: MJS கோல்ட் ஹவுஸ்
2: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
3: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
4: Everything you like, everything you need is found only here.
3: East FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:12 ஆகியிருக்கின்றது. வார இறுதியில் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் வந்து அமெரிக்க கடற்படையினால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான முக்கியமான பல செய்திகளை இன்றைக்கும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 அமெரிக்க கடற்படை கப்பல்களை நோக்கி இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அவற்றை ஏவியதை தொடர்ந்துதான் 3 ஈரானிய கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்களை தங்களது படைகள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் வந்து சனிக்கிழமை தெரிவித்திருந்ததையும் கூட நீங்களும் அறிந்திருக்கலாம். ஈரான் வந்து தனது அனுமதி இல்லாமல் இந்த ஹோமஸ் நீரினை கடந்து செல்லும் கப்பல்கள் அவற்றை தடுக்க முயல்வதாலும் அமெரிக்கா ஈரானிய கப்பல்கள் மீதான தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருப்பதாலும் இப்போது இந்த புதிய மோதல்கள் வந்து மத்திய கிழக்கு பகுதியில் மிக மிக ஒரு அச்சமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் இன்றைய செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து பிணக்குகள் வந்து நீடித்து வந்தாலும் கூட இந்த வாரத்தின் கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் 2 தரப்பினரும் கூட அதிகமான தாக்குதல்களை மாறி மாறி செய்திருந்தார்கள். எனவே இந்த வார இறுதியில் இன்னும் கொஞ்சம் இந்த தாக்குதல்கள் வந்து தீவிரமடைந்திருப்பதைத்தான் இப்போதைய செய்திகள் காட்டுகின்றன. ஒரு அமெரிக்க ஏர்கிராப்ட் கேரியர் மற்றும் இந்த கைடட் மிசைல் டிஸ்ட்ரோயர் இரண்டும் தான் வெற்றிகரமாக ஈரானிய தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கொண்டது என்று சொல்லித்தான் US சென்ட்ரல் கமாண்ட் கடந்த சனிக்கிழமை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரான் இந்த அமெரிக்க கப்பல்கள் மீது நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வந்து எந்த விதத்திலும் தூண்டப்படாத ஒரு தாக்குதல் என்பதையும் கூட சென்காம் தெரிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. எனவே அதற்கு பதில் அடியாகத்தான் அமெரிக்க படைகள் வந்து கார்க்தீவின் கடற்கரை அப்பால் இருந்திருக்கக்கூடிய 2 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கி அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எம்டி டவுனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் வந்து இந்த கார்க் ஐலண்டின் கரையோரமாக இருந்திருக்கின்றது. அதே நேரம் எம்டி ஸ்டாக் 1 என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு கப்பலும் கூட அந்த பகுதியில் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பாரசீக வளைகுடாவிற்கு வெளியே இன்னும் ஒரு கப்பல் எம்டி காயிலோ என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த சரக்கு இல்லாத ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்றும் கூட பலமுறை தாக்கப்பட்டு இனிமேல் இயங்க முடியாத ஒரு நிலைக்கு இப்போது முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே இந்த 3 கப்பல்கள் தொடர்பாக சென்கம் என்ன கூறுகின்றது என்று பார்த்தால் இந்த கப்பல்கள் வந்து IRGC மற்றும் அதன் அந்த பிராந்திய அமைப்புகள், அதாவது ஈரான் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத அமைப்புகளுக்கான உதவியை வழங்குகின்றது. எனவே அந்த அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் வகையில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு மறைமுக வலையமைப்பின் ஒரு பகுதியாகத்தான் இந்த 3 கப்பல்களும் செயற்பட்டு வந்தன. அவற்றைத்தான் நாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட சென்கோம் பகிர்ந்திருப்பதை இங்கு சொல்லலாம். IRGC இந்த தாக்குதல் மூலமாக ஒரு தெளிவான செய்தியையும் நாங்கள் அனுப்புகின்றோம். நீங்கள் எங்களது 2 கப்பல்களை தாக்கினால் அதைவிட பெரிய பொருளாதார விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய 3 கப்பல்களை முற்றிலுமாக நாங்கள் அளிப்போம் என்று சொல்லித்தான் சென்கோம் அதன் கமாண்டர் இப்போது இந்த பதிலடி தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரையும் ஈரானின் பெரிய அளவிலான பதிலடி தாக்குதலுக்கான இந்த அறிகுறியும் கூட தென்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஹோமஸ் நீரணைக்கு வெளியே வளைகுடா பகுதிகள் உட்பட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலம் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கின்றது என்று சொல்லி ஈரானின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அதன் செக்ரட்டரி தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஈரான் தொடர்பான ஈரானுடனான அந்த போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதும் கூட இப்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான போரே ஒரு சாதாரணமான விடயம் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று வர்ணித்திருந்தார். அதை ஒரு போர் என்று சொல்லி நாங்கள் அழைக்க கூடாது என்று சொல்லியும் கூட அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு மிலிட்டரி கான்ஃபிளிக்ட் என்று சொல்லித்தான்
நடைபெறுகின்றது என்று சொல்லி அவர் அந்த தாக்குதல்கள் அல்லது அந்த போர் தொடர்பாக ஒரு வித்தியாசமான கருத்தையும் கூட பகிர்ந்திருந்தார் என்பது தொடர்பாகவும் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போதே இந்த தாக்குதல்கள் வார இறுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பதிலடி தாக்குதல்கள் அந்த பகுதியில் இன்னமும் கொஞ்சம் ஒரு பதற்ற நிலையை அதிகரித்திருக்கின்றமை தொடர்பான இன்றைய செய்திகளையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:17 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ. 647-532-2564. legacylearninghub.ca.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:32 ஆகியிருக்கின்றது. வார இறுதியில் இந்தோனேஷியாவில் இருக்கின்ற ஒரு பெரிய எரிமலை ஒன்று எரிமலை குழம்புகளை கக்க ஆரம்பித்திருப்பதன் காரணமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல விமான நிலையங்கள் இன்னமும் கூட மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவின் மெயின் ஏர்போர்ட் ஜகார்த்தா ஏர்போர்ட் வந்து இன்றைய தினம் திங்கட்கிழமையும் தங்களது அந்த ஆபரேஷன்ஸை தாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருப்பதையும் கூட காண முடிகின்றது. மவுண்ட் அனாக் கிராக்டோ என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு எரிமலைதான் இப்போது இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் வெடித்திருப்பதன் காரணமாக அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டன் ஆஃப் லாவா மற்றும் இந்த ப்ளூம் ஆஃப் வால்கானிக் ஆஷ் வந்து அந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமைதான் அது எரிமலை குழம்புகளை கக்க ஆரம்பித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் கூட 2000-க்கும் அதிகமான ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பாக சொல்லியிருந்தார்கள். 270,000-க்கும் அதிகமான பயணிகள் இந்தோனேஷியாவின் விமான நிலையங்களில் இப்போது வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. அதே மாதிரி அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் இருக்கின்ற இந்த லாம்பாங் ப்ரொவின்ஸ் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களும் கூட இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகளையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த எரிமலை வந்து மீண்டும் வெடிக்கக்கூடிய ஆபத்து நிலைமைகள் இன்றைக்கும் தென்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களை வந்து தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் படிவங்கள் எந்த அளவுக்கு தடிப்பானதாக இருக்கின்றது, விமான போக்குவரத்துகளுக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்பது தொடர்பான பரிசோதனைகளை ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையும் கூட செய்து வருகின்றோம் என்று சொல்லியும் இந்தோனேஷிய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று திங்கட்கிழமை இந்தோனேஷியாவின் ஜியாலஜிக்கல் ஏஜென்சி என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஃபியூச்சர் எரப்ஷன்ஸுக்கான சாத்தியங்களையும் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அதுவும் அதிகமான சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு தென்படுகின்றன. மீண்டும் அந்த எரிமலை குழம்புகளை விரைவில் கக்கலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம் என்று சொல்லியும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த எரிமலையின் ஜாவா சைட் மற்றும் சுமாத்ரா பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து இந்த எரிமலை சாம்பல் இந்த வால்கானிக் ஆஷ் வந்து 15,000 மீட்டர் வரைக்கும் வெளித்தள்ளப்பட்டமை தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த அனாக் கிராக்டோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த எரிமலை வந்து ஜாவா மற்றும் சுமாத்ரா இந்த இரண்டு தீவுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற சுந்தா ஸ்ட்ரெய்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் தான் நாம் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. சுந்தா ஜலசந்தி என்று சொல்லி அந்த பகுதியை சொல்வார்கள். அதுதான் கடந்த வெள்ளி இரவு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க தொடங்கியதாகவும் கூட அந்த விவரங்களை இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்தோனேஷியாவை பொறுத்தளவில் அது இந்த ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் காணப்படுகின்றது. இந்த பிரதேசம் என்னென்று சொல்லி பார்த்தால் அதிக அளவிலான எரிமலைகள் அல்லது பூமி அதிர்வு ஏற்படக்கூடிய பகுதிகள், நிலநடுக்க பகுதிகள் மற்றும் இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் போன்றவை பசிபிக்கை சூழ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரீஜனை குறிக்கக்கூடியதாக தான் இந்த பசிபிக் நெருப்பு வளையம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதி வந்து காணப்படுகின்றது. அது வந்து 40,000 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட காணப்படுகின்றதாம். சதர்ன் டிப் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் இருந்து நியூசிலாண்டு வரைக்கும் நீளக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட காணப்படுகின்றது. பூமியில் நிகழக்கூடிய இந்த அதிர்வுகளில் கிட்டத்தட்ட 90% அதிர்வுகள் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் தான் நாம் ஏற்படுகின்றன என்பது இன்னும் ஒரு முக்கியமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பூமியில் இருக்கின்ற ஆக்டிவ் வால்கேனோஸ் இருக்கின்றது, தொடர்ச்சியாக வடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த செயலில் இருக்கின்ற எரிமலைகள் அவற்றில் 75% இந்த பகுதியில் காணப்படுகின்றன என்பதையும் கூட
இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் 452 இண்டிவிஜுவல் ஆக்டிவ் வால்கேனோஸும் கூட இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அனா கிரகாட்டோ என்று சொல்லப்படக்கூடிய பேர் எப்படி வந்தது என்று சொன்னால், கிரகாட்டோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு எரிமலையின் குழந்தை என்பதுதான் அதன் அர்த்தமாகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்ட் கிரகாட்டோ, இது வந்து 1883 வெடித்ததன் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய எரிமலையாகத்தான் இந்த இந்த அனா கிரகாட்டோ வந்து காணப்படுகின்றது. எனவே சைல்டு ஆஃப் கிரகாட்டோ என்ற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த பேரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மவுண்ட் கிரகாட்டோ கடந்த 100 இறுதியில் வெடித்த போதுதான் இந்த எரிமலை குழி கடலிலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. 2018 டிசம்பர் மாதத்தில் அது வந்து முழுமையாகவே இடிந்து விழுந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. கடலில் அந்த எரிமலை இடிந்து விழுந்ததன் காரணமாக அப்போது ஏற்பட்ட சுனாமியினால் ஒரு 400 பொதுமக்கள் 2018 உயிரிழந்திருந்தார்கள் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஜாவா, சுமாத்ரா போன்ற தீவுகள் அதிகம் பாதிப்பை சந்தித்திருந்தன என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த எரிமலை மீண்டும் வெடித்திருப்பதாக இன்றைய தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:38 ஆகியிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
1: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Kumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
3: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Serve மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KMBusiness.ca.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
2: ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் காலை 10:50 திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் லேஸ்டஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்மன் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9839 6472935899.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656-416-908-5656.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் Grade 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். லேபடே திங்கட்கிழமை விடுமுறை நாள் காலை வேளை. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் எதுவும் ஏற்பட போவதில்லை. 20 இப்போதைய ஒப்படையில் 23 உணரப்படுகின்றது. தெளிவான ஒரு வானம் சூரிய வெளிச்சத்துக்கு நிறையவே வழிவிட்டிருக்கின்றது. என்று வெளிச்சமான பகல் பொழுதுதான் தொடர்ந்து இருக்கும். 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 29 கூடிய உணர்ச்சியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 15 தான் உணரப்படும். 7:43 சூரியன் அஸ்தமிக்கும். தொடர்ந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காணலாம். பிற்பகல் வழியில் முகிலிருந்தாலும் வெளிச்சம் தான் இருக்கும். 23 வெப்பநிலை 26 வரை உணரப்போகின்றோம். புதன்கிழமை மழைக்குரிய வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்து மழை தொடங்கும். மதிய பொழுதில் தான் அதிகமாக 5-10 mm வரையிலான தண்டஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகின்றது. மாலை பொழுதில் 3 mm வரைக்கும் தண்டஸ்டோம் இருக்கலாம். எனவே மழைக்கான வாய்ப்புகளை அதிகம் புதன்கிழமை தரப்போகின்றது. 24 வெப்பநிலை 32 வரை உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை மீண்டும் வெளிச்சத்தை தரும். 22 வெப்பநிலையாகவும் 24 உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்த்தால் சனி இடையாக அமையப் போகின்றது. அன்றைய தினம் 21 வெப்பநிலை 22 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். வீக்கெண்டும் கூட நல்லொரு வெப்பநிலை வெளிச்சம் இரண்டையும் எங்களுக்கு கொண்டு வரும். சனிக்கிழமை 23-27 உணரப்படும். பிரதானமாகவே ஞாயிறும் கூட மேலே சனிதான். 24 வெப்பநிலை 28 வரை நாங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, கனடாவின் இந்த வெதர் ஹிஸ்டரியை நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் மீட்டி பார்க்க வேண்டியதாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனடாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான இடம் வந்து ஒரு மேசிவ் ஹெயில் ஸ்டோமை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றது, பல வருடங்களுக்கு முன்பு என்பது தொடர்பாக இந்த நாளில் நடந்திருக்கின்ற அந்த நிகழ்வு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. 1991 இதே செப்டம்பர் மாதம் 7 ஒரு சனிக்கிழமையாக இருந்ததாம். கல்கரி அல்பர்டா தான் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஹெயில் ஸ்டோமை சந்தித்திருந்தது. டென்னிஸ் போல் அளவில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஹெயில்ஸ் மிக மிக அதிகமான பாதிப்பை கொண்டு வந்திருந்ததாம். 62,000 இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து அந்த ஹெயில் ஸ்டோமை தொடர்ந்து செய்யப்பட்டது. இழப்பீடு சரி பார்த்தால் 342 மில்லியனை தொட்டிருந்தது அந்த காலத்தில் என்று சொல்லித்தான் இந்த விடயம் என்று நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அல்பர்டா அது வந்து இந்த பலமான புயல்களுக்கும் அதிகமான அந்த பனி தொடர்பான அந்த ப்ரெசிபிடேஷனுக்கும் புதிய ஒரு இடம் அல்ல என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் இந்த சதர்ன் மற்றும் சென்ட்ரல் ஏரியாஸை பொறுத்தளவில் அங்கு வந்து அடிக்கடி இந்த ஹெயில் ஸ்டோம் அலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹெயில் ஸ்டோம் பாதிப்புகள் உணரப்படுவது வழக்கமான ஒரு விடயம். கடுமையான புயல்களால் உருவாகக்கூடிய மிக மிக பெரிய ஆலங்கட்டி அந்த ஒரு மழை வந்து பெரும்பாலும் அங்கிருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு சேதத்தையும் கூட விளைவிக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அல்பர்டாவின் முக்கியமான ஒரு சில பகுதிகள் இந்த ஹை ரிவர்லிருந்து ரெட்டியர் வரையிலான அந்த பிரதேசம், அதே நேரம் இந்த லாகோம்பி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலிருந்து ராக்கி மவுண்டன்ஸ் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் வந்து மிக மிக அதிகமான இந்த ஹெயிலை அடிக்கடி தரக்கூடிய பகுதிகளாக உலக அளவிலேயே அறியப்படுகின்றனவாம். அதே நேரம் கல்கரியை பொறுத்தளவில் இது வந்து ஹெயில்ஸ்டோம் கேபிட்டல் ஆஃப் கனடா என்று சொல்லியும் கூட ஒரு பெயரை பெறுகின்றது. அந்த அளவுக்கு அடிக்கடி இந்த ஆலங்கட்டி மழை பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாகத்தான் கனடாவின் ஆலங்கட்டி மழை தலைநகரம் என்று சொல்லி இந்த கல்கரி அழைக்கப்படுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இதே நாள் செப்டம்பர் 7 1991 நடந்திருக்கின்ற அந்த இயற்கை நிகழ்வு வந்து கனேடிய வரலாற்றில் மோஸ்ட் டேமேஜிங் ஹெயில் ஸ்டோம் என்று சொல்லி பதிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருந்தது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இன்னும் சில ஹெயில் ஸ்டோம்ஸ் வந்து அதன் பாதிப்பை தாண்டி இருந்ததாகவும் சொல்லியிருந்தார்கள். 2010 July 12 அதே கல்கரியில் தான் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆலங்கட்டி மழை வந்து 4 சென்டிமீட்டர் நீளமான அகலமான ஒரு ஹெயில் ஸ்டோமை எல்லாம் கூட உருவாக்கியிருந்தது. அந்த காலத்தில் $400 மில்லியன் பரிமதியிலான சேதங்கள் அதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்டதாம். அதுக்கு பிறகும் கூட ஒரு சில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஹெயில் ஸ்டோம் வந்திருந்ததுன்னு சொன்னாலும் மீண்டும் 2020 June 13 கல்கரியில் தான் மிக பரந்துபட்ட அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த ஃப்ளாஷ் ஃப்ளடிங் இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. 1.5 பில்லியன் கெனேடியன் டாலர்ஸ் பரிமதியிலான சேதத்தை அந்த ஸ்டோம்
ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து கனேடிய வரலாற்றில் 4வது அதிக செலவு மிக்க இயற்கை பேரழிவாக இன்னமும் கூட பதிவாக இருக்கின்றது என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே 1991 இதே நாள் செப்டம்பர் 7 அல்பர்டா கால்கரியை தாக்கியிருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான அந்த ஹெல்ஸ்டோம் தந்திருக்கின்ற அந்த பாதிப்புகள் என்று மீண்டும் நினைவு கூறப்படுகின்றது. 11:05 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4164648.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas station.

0: restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties, and hobby farm.
1: Business வைத்திருப்போர் மற்றும் business ஆரம்பிப்போருக்கான business loan and business line of credit.
2: 10% down உடன் commercial mortgage.
1: இலவச ஆலோசனைகளுக்கு Anthony T. Ponraja.
3: Commerce Ventures 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply.
4: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

நேற்று இன்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 11:19 கனடாவில் இருந்தாலும் இப்போது உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு பீக்கபூ ஐலண்ட், அது தொடர்பாக தான் மீண்டும் பேசப்படுகின்றது. ஒரு ஃப்ளோட்டிங் ஃபாரஸ்டாக அது மிதந்து பல இடங்களில் தென்பட்டதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கின்றமை தொடர்பான முக்கியமான தகவல்கள் தான் மீண்டும் வெளியிடப்படுகின்றன. நீங்களும் கூட அது தொடர்பாக அறிந்திருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு சிறிய தீவு ஒன்றைத்தான் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஒரு மிகப்பெரிய நீர்நிலை அதில் கண்டிருந்தார்கள். அது ஒரு விசித்திரமான நிகழ்வாகத்தான் சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடர்த்தியாக பின்னி பிணைந்திருக்கின்ற அந்த தாவரங்களால் ஆன ஒரு மிதக்கும் தீவாகத்தான் அது நீரில் தோன்றி மறைந்து பிறகு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இடத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு ஃப்ளோட்டிங் ஃபாரஸ்ட் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அது வந்து ஒரு 70 மீட்டர் அகலமானதாகவும் 140 மீட்டர் நீளமானதாகவும் காணப்பட்டிருக்கின்றது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சொக்கர் ஃபீல்டு எந்த அளவுக்கு பெரிய அதாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் அது இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நீர்த்தேக்கம், வில்லிஸ்டன் நீர்த்தேக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்தில் தான் கடந்த ஜூலை மாதத்தில் ஃபின்லே பே பகுதியில் அவதானிக்கப்பட்டது. அந்த வில்லிஸ்டன் ரிசர்வியரின் நடுப்பகுதியில் அது தென்பட்டது என்பது தொடர்பாக சொல்லியிருந்தார்கள். அந்த பகுதியில் பயணித்திருக்கக்கூடிய பழகோட்டிகள் தான் அதை கண்டு அது தொடர்பான புகைப்படங்கள் எடுத்து வெளியிட்டிருந்தார்கள். முதலில் வந்து இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு வரைபடங்களிலும் தென்படாத அந்த ஒரு சிறிய தீவு காணப்பட்டமே ஏதாவது ஒரு AI-னால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லித்தனம் நம்பப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு சேட்டலைட் இமேஜஸ் அதை வந்து அவதானித்து பார்த்தபோது அது தென்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஹைட்ரோ அதன் பேச்சாளர் முக்கியமான பல தகவல்களையும் கூட பகிர்ந்திருந்தார். அந்த ஒரு மிதக்கும் தீவு தொடர்பாக என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தால், தங்களது ஊழியர்களுக்கு அந்த சிறிய தீவு குறித்து நாங்கள் எச்சரிக்கையும் விடுத்திருந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதன் அளவு மற்றும் அதன் அசைவு காரணமாக அதை தாங்கள் ஃபாலோ பண்ணி அது எங்கிருக்கின்றது, எங்கு செல்லப்போகின்றது என்று சொல்லி கணிப்பது என்பது கடினமாக இருந்தது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு பலவீனமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட இந்த BC ஹைட்ரோ அதன் பேச்சாளரினால் பிறப்பிக்கப்பட்டிருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தலாம். இந்த வில்லிஸ்டன் ரிசேவியர் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய 7th largest ஆர்டிஃபிஷியல் ரிசேவியர் என்று சொல்லித்தான் அந்த ஒரு நீர்த்தேக்கம் தொடர்பாகவும் கூட நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது வந்து மிக மிக பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக காணப்படுகின்றதாம். 1970களின் ஆரம்பத்தில் WAC பெனட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டேம், அதில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இந்த வில்லிஸ்டன் லேக் உருவானது என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே அது வந்து மிக மிக பெரிய அளவிலே காணப்படக்கூடிய ஒரு நன்னீர் தேக்கமாகத்தான் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகின்ற லார்ஜஸ்ட் பாடி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லித்தான் அந்த வில்லிஸ்டன் ரிசர்வியர் தொடர்பான தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் அந்த ஒரு சிறிய குட்டி தனித்த தீவு வந்து எங்கிருக்கின்றது என்று சொல்லி உடனடியாக அறிந்து கொள்வது முடியாத ஒரு காரியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 250 கிலோமீட்டர் வடக்கிலிருந்து தெற்காக நீண்டு 125 கிலோமீட்டர் கிழக்கிலிருந்து மேற்காக பறந்து விரிந்து காணப்படுகின்றதாம் அந்த ஒரு நீர்த்தேக்கம் என்று சொல்லித்தான் அந்த வில்லிஸ்டன் நீர்த்தேக்கம் தொடர்பாகவும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் அந்த நாடோடி தீவை கண்காணிப்பதை இந்த வைக்கல் போரில் ஊசியை தேடுவது மாதிரியான ஒரு சம்பவமாகத்தான் நாம் அப்போது விபரித்திருந்தார்கள் என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கரையோரமாக அசைந்து அடிக்கொண்டு முதலில் காணப்பட்டிருந்த ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தோன்றி இருக்கின்றது. அது வந்து கடும் காற்றினால் வடக்கு பக்கமாக நோக்கி தள்ளப்பட்டு இப்போது அந்த நீர்த்தேக்கத்தின் கரைகளில் நிலை கொண்டிருந்ததாகவும் செப்டம்பரின் ஆரம்பத்தில் அதனை மீண்டும்
பார்த்தமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில்தான் இந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், எப்படி அது தோன்றியிருக்கலாம் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களையும் கூட அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நீர்நிலை பகுதியில் முதலில் சிதைந்து போயிருக்கக்கூடிய மரக்கட்டைகள், அவை வந்து அருகருகில் இருந்தபோது ஒரு தொகுப்பாக அந்த தீவின் தொடக்கம் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அந்த மரக்கட்டைகளில் மரங்கள் வந்து உருவான போது அல்லது முளைக்க தொடங்கிய போது அந்த வேர்களால் அவை பின்னி பிணைக்கப்பட்டு, அல்லது அந்த மரக்கட்டைகளில் இருந்திருக்கக்கூடிய வேர்களால் அவை பிணைக்கப்பட்டு கடந்த ஒரு 14 ஆண்டுகளில் அது பெரியதாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த நீர்த்தேக்கத்திலும் கூட நீரின் அளவு உயர்ந்து காணப்படுவதன் விளைவாக அது நிலத்திலிருந்து விடுபட்டு மிதக்க தொடங்கி இருக்கலாம் என்று சொல்லியும் கூட இப்போது அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு பிறகுதான் அது ஒன்றாக சேர்ந்து பல மரங்கள் முளைத்து பல ஆண்டுகள் வளர்ந்து அந்த குட்டி தீவாக, அதுவும் மிதக்கும் தீவாக அது உருவாகி இருக்கக்கூடும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு பின்னிப்பிணைந்த அந்த மரங்களின் தொகுப்பு எப்படி தோன்றியது என்று சொன்னால், ஒரு ஃபேரிட்டியல் மாதிரி தான் அதனை விவரித்திருக்கின்றார்கள் வல்லுநர்கள். காடுகளை தாங்கக்கூடிய அந்த தீவுகள் ஒரு ஏரியிலே பெரிய அளவில் மிதந்து கொண்டிருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த தீவுகளை வந்து நாங்கள் எங்கிருந்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அதை தொலைவில் இருந்துதான் ரசிக்க முடியும். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சராகத்தான் அது இருக்கும். அதில் நாங்கள் கால் வைப்பது என்பது எங்களுக்கு ஆபத்தானதாகத்தான் இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த WAC பெனட் டேம், அந்த ஒரு அணையிலிருந்து அது வடக்காக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஐலண்ட்ஸ், அதாவது இந்த பீக்கபூ ஐலண்ட்ஸ் அல்லது ஃப்ளோட்டிங் ஐலண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சின்ன சின்ன சிறிய மரங்கள் பின்னிப்பிணைந்த அந்த தீவுகள் உருவாகுவது இதுதான் முதல் தடவை அல்ல என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான உதாரணமாக விஸ்கான்சின் அங்கிருக்கக்கூடிய 40 ஏக்கர் பாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவு இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இது வந்து அங்கிருக்கின்ற லேக் அச்சிப்பேவா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த லேக்கில் உருவாகி இருந்திருக்கக்கூடிய ஒரு தீவாகவும் கூட இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சேறு சகதி மரங்களின் வேர்கள் எல்லாமே இணைந்துதான் அங்கும் கூட இந்த 40 ஏக்கர் பாக்கை உருவாக்கி இருந்தது என்பதையும் கூட இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே இப்படி ஒவ்வொரு இடங்களில் இந்த மாதிரியான திடீர் தீவுகள் அல்லது பல ஆண்டுகள் சேர்ந்து உருவாகக்கூடிய மிதக்கும் தீவுகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 11:26 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தாம் 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 647-891-0742.
0: நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.

0: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:41 ஆக இருக்கின்றது. நார்த் கொரியா வந்து அதன் இரண்டாவது நவீன கைடட் மிசைல் டிஸ்ட்ரோயர், மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல், அதைத்தான் இப்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த 2025 கடந்த ஆண்டின் மே மாதத்தில் அந்த பெரிய அந்த கப்பல் வந்து அதை காட்டக்கூடிய ஒரு செரிமணி ஒன்று நிகழ்ந்த போது அந்த வெசல் கவிழ்ந்திருந்தது. அதை மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாகவும் கூட நார்த் கொரியாவின் லீடர் கிம் ஜோங் உன் விபரித்திருந்தார். அதே நேரம் அந்த கப்பல் வந்து கவிழ்ந்தமைக்கு காரணமாக பல அதிகாரிகள் வந்து அப்போது உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் பெரியளவிலே வெளியிலே தெரியவில்லை. இந்த நிலையில்தான் அந்த கப்பல் மீண்டும் சீரமைக்கப்பட்டு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சேவையில் அது இணைக்கப்பட்ட அந்த நிகழ்வு வந்து பெரியளவிலே நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். காங்கோன் என்று சொல்லித்தான் அந்த டிஸ்ட்ரோயர், அந்த ஒரு பெரிய போர்க்கப்பலுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்களாம். எனவே அந்த காங்கோன் வந்து நார்த் கொரியாவின் சுயமரியாதை, மன உறுதி மற்றும் வலுவான ஒரு மனோபாவத்தின் வெளிப்பாடு என்று சொல்லித்தான் அதன் லீடர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருப்பதாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வார்ஷிப்பை பொறுத்தளவில் இது வந்து அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது நார்த் கொரியாவின் எதிரிகளுக்கு ஒரு வலுவான செய்தியை வந்து இப்போது கூறுகின்றது என்று சொல்லித்தான் நார்த் கொரியாவின் அரச ஊடகம் அந்த கப்பல் தொடர்பான செய்தியையும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த வருடம் மே மாதம் அந்த காங்கோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல் அறிமுகம் செய்யப்பட்ட போது அதன் இயந்திரத்தில் வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக கப்பலின் பின்பகுதி தண்ணீருக்குள் மூழ்க தொடங்கியதாம். இதன் காரணமாக கப்பலின் ஒரு சில பகுதிகள் வந்து நசுங்கி போயின. மேலும் அந்த முன் பகுதி வந்து கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கி கொண்டதாகவும் கூட சொல்லப்பட்டது. எனவே இந்த நிலையில்தான் அது மீண்டும் சீரமைக்கப்பட்டு இப்போது கடற்படையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். காங்கோனை பொறுத்தளவில் ஏற்கனவே நார்த் கொரியாவிடம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய போர்க்கப்பலை தொடர்ந்து இரண்டாவதாக அதன் கடற்படையில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். சோஹியான் கிளாஸ் ஆஃப் டிஸ்ட்ரோயர்ஸில் அது இரண்டாவதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 5,000 டன்ஸ் அடை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த போர்க்கப்பல்கள். நார்த் கொரியாவின் லார்ஜஸ்ட் எவர் வார்ஷிப்ஸ் என்று சொல்லித்தான் இந்த இரண்டு கப்பல்களும் இப்போது அதன் கடற்படையில் பணியில் இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு 70 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்திருக்கின்ற ஒரு தேக்க நிலைக்கு இந்த கப்பலின் இணைப்பு வந்து முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் கூட கிம் ஜாங் உன் தெரிவித்திருப்பதாகவும் அந்த விவரங்களை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியா இரண்டும் இணைந்து செயற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கடற்படை பலம் என்பது நார்த் கொரியாவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலானதாகத்தான் நாம் காணப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த இரண்டு கடற்படைகளும் இணைந்து பல நவீன போர்க்கப்பல்களையும் பல நீர்மூழ்கி கப்பல்களையும் வைத்திருக்கின்றன. இந்த சப்மரீன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து சோஃபிஸ்டிகேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பவர்ஃபுல் மிசைல் லான்ச் கேப்பபிலிட்டிஸை கொண்டதாகவும் கூட காணப்படுகின்றது. இந்த வார்ஷிப்ஸும் கூட என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவுத் கொரியா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவற்றின் அந்த நேவல் போர்சஸ் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில்தான் நார்த் கொரியா வந்து தனது கடற்படையை மிக அதிக அளவில் அந்த இரண்டு கடற்படைகளின் பலத்திற்கு எதிராக கட்டியம் எழுப்பி வருகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த நார்த் கொரியாவின் கடற்படையை வந்து ஒரு அணு ஆயுத படையாக மாற்றுவதற்கும் கூட அதன் தலைவர் முற்படுகின்றார். நியூக்ளியர் ஆர்ம்டு ஃபோர்ஸாகவும் கூட அதனை அவர் மாற்றி வருகின்றார் என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சோஹியோன் அந்த கப்பலின் அளவை விட 2 மடங்கு பெரிய போர்க்கப்பல்கள் உட்பட 1 ஆண்டுக்கு 2 புதிய சர்ஃபஸ் ஷிப்ஸை நார்த் கொரியா உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதன் கப்பல் கட்டும் தளங்களுக்கும் கிம் ஜாங் உன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் மிக பிரம்மாண்டமான ஒரு நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரின் ஒன்றையும் கூட நவுத் கொரியா இப்போது உருவாக்கி வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் மாதத்திலும் கூட கிம் ஜாங் உன் ஒரு இன்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி ஒன்றில் அந்த கப்பல் கட்டுமானத்தை மேற்பார்வையிடக்கூடிய தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் அந்த லான்ச் செரிமணி நிகழ்த்தப்பட்டிருந்தது. இந்த புதிய பிரம்மாண்டமான அந்த கப்பல் காங்ஹோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலின் லான்ச் செரிமணியில் கிம் ஜாங் உன்னோடு அவரது மகளும் கலந்து கொண்டிருக்கின்றார். ஜூவே அவரும் கலந்து கொண்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்தான் அவரது வாரிசாக எதிர்காலத்தில் வருவார் என்பது தொடர்பாகவும் கூட பல தகவல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன. மிக முக்கியமான நிகழ்வுகளில் தனது தந்தையோடு அவர் இப்போது அடிக்கடி கலந்து கொள்வதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்களை இன்று அதிகம் காண முடிகின்றது. 11:46 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: சண்முகே.

11:52 வேலை வேலை என்று சொல்லி உழைத்துக் கொண்டே இருக்கும் உங்களுக்காக இன்றைய நாள் லேபடி ஒரு விடுமுறை நாளாக ஒரு ஓய்வை வழங்குகின்றது. எனவே கோடை காலத்தை நிறைவு செய்கின்ற இந்த கால பகுதியில் விடுமுறையை நாங்கள் நிறைவு செய்கின்ற இந்த நாளில் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ உங்களுக்கு இந்த நாள் வாய்ப்புகளை வழங்கட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மிக மகிழ்ச்சியான ஒரு விடுமுறை நாளாக இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும். நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. 22 இப்போது வெப்பநிலை, 24 உணரப்படுகின்றது. 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். 15 இரவில் வெப்பநிலையாகவும் உணர்லையாகவும் இருக்கும். 7:43 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் அதுவரைக்கும் வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை தொடர்ந்து அனுபவிக்கலாம். எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும். மாற்றம் ஏதும் ஏற்பட போவதில்லை. இதுவரை நேரமும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்தமைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் பதிவு தான். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன்டாக்ஸ்.ca.
2: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: பட்டுக்களின் சிகரம்.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள், 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். We'll be right back.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களின் வரைக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு ஒலிக்க தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca-யிலேயே நீங்கள் எங்களுடைய ஆப்பையும் இலகுவாக இலவசமாக டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212-4168-24-12-12 அல்லது மின்னஞ்சலம் இருக்கின்றது istfm102.7@gmail.com. அப்படியே வந்து வழியே வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போது 23ஆக இருக்கின்றது வெப்பநிலை. 24 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. சூரிய வெளிச்சம் மிக இணைந்த பொழுதாகவும் இருக்கும். அதே வேளையில் நாளை செவ்வாய்க்கிழமை 24 அதிகூடிய வெப்பநிலை. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஓய்வான ஒரு நாளாக இருக்கும், லேபடியாக இருக்கின்றது. கனடாவில் எல்லாருக்கும் ஹாப்பி லேபடி அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உழைக்கின்ற வர்க்கம் எல்லாருக்கும் வந்து இனிமையான உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை நாங்கள் கனடாவில் தெரிவித்துக் கொள்ள முடியும். அதே போன்று இன்றைக்கும் ஏராளமான சந்தோஷம். கோடை காலத்தினுடைய ஒரு நீண்ட வார விடுமுறையாக இருக்கின்றது இன்றைய நாள். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இருக்க போகிறது. வலிமையான பரபரப்பு இந்த காலை வேளையில் எழும்புற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பரபரப்பு காலில் சக்கரம் கட்டின மாதிரி எல்லாருக்கும் நாளைய நாள் பரபரப்பாக தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஞாபகப்படுத்திக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.

பாடசாலைகளும் விடுமுறை விட்டு இன்றையோடு எல்லாம் மூட்டை கட்டிட்டு நாளைக்கு மீளவும் பாடசாலைக்கான ஆயத்தப்படுத்தலை செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வழியில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது சிஎன்இனுடைய 18வது நிறைவு நாளும் இன்றைய நாளாகத்தான் இருக்கின்றது. லேபர் டே அன்றைக்கு வரைக்கும் தான் இந்த சிஎன்இ விடம்பெறும் என்று சொல்லியும் தெரியும். இன்று ஏர்லியாகவே, அதாவது 5 மணியோடே நிறைவு பெற இருக்கின்றது. இப்போது 12 மணிக்கு ஏர் ஷோ ஆரம்பித்திருக்க 3வது நிறைவு நாளாக 12 மணியிலிருந்து 3:40 வரையில் ஏர் ஷோவையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இன்றைக்கு என்னென்னலாம் திறந்திருக்கும், மூடப்பட்டிருக்கும், லேபடியில் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அநேகமான அட்ராக்ஷன்ஸ் வந்து திறந்திருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட அவர்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம், ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். குடிமகன்கள் எல்சிபிஓ, பிஎஸ்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிஎஸ்டோஸ் வந்து திறந்திருக்குமாம், காலை 11:00 மாலை 6 மணி வரையில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எல்சிபிஓஸ் வந்து மூடப்பட்டிருக்க போகின்றன. பொது போக்குவரத்துக்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் டிடிசி வந்து ஹாலிடே ஸ்கெஜுவலில் இயங்க போகின்றது, கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெஜுவலில் இயங்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. க்ரோசரி, ஃபார்மசி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இன்றைக்கு வந்து ஒரு சில க்ரோசரி ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்க போகின்றன. இதில் வந்து ரபா, ஃபைன் ஃபுட்ஸ், ஈட்டலி இப்படி என்று சொல்லி ஒரு சில திறந்திருக்க போகின்றன. அதே வழியிலே உங்களுடைய லோக்கல் லொக்கேஷன் வந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கடைக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஷப்பர்ஸ் ட்ரக் மார்ட், ரெக்ஸோல் போன்றவையும் அநேகமாக திறந்திருக்கும் அப்படி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மோல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அநேகமான மோல்ஸ் திறந்திருக்கின்றன, ஒரு சில மூடப்பட்டிருக்கின்றன. மூடப்பட்ட மோல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் ஃபியாவியூ, டஃப்ரின் மோல், ஸ்காப்ரோ டவுன் சென்டர், ஷர்வி கார்டன்ஸ் இவை மூடப்பட்டிருக்கும். அதே போன்று யோக்டேலும் வந்து மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோக்டேலில் இருக்கிற சினிப்ளெக்ஸ் வந்து திறந்திருக்குமாம், ரெஸ்டாரண்ட்ஸும் திறந்திருக்கும் ஒரு சில அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று வளமையான பேங்க்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்க போகுது, மெயில் டெலிவரியும் இருக்காது. லைப்ரரி பிரான்ச்சஸும் வந்து மூடப்பட்டிருக்க 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன, அது தொடர்பான சில செய்திகள் இருக்கின்றன. அதே போன்று போஸ்ட் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு பல விடயங்கள் இருக்கின்றன. இது தொடர்பாக பொது போக்குவரத்துகள் அப்படி அமைய போகின்றன அப்படின்ட்டு எல்லா விடயமும் இருக்கின்றது. அதையும் நாங்கள் எடுத்து வர போகிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. உழைப்பாளர் வர்க்கத்துக்காக இந்த பாட்டை நாங்கள் கேட்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: விரும்பி போவினம்
3: மிடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

12 மணி 25 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. அதே நிலாதான் ஆனால் கொஞ்சம் கூடி குறைஞ்சி வார நேரத்தில் அவங்களுக்கு வெவ்வேறு பிறை வரும். சரி, இந்த நேரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், பாடசாலைகள் மீளவும் அப்படித்தான். சம வேகேஷன் வளமை போன்று வந்து அத்தீபகத்தில் ஓடி ஒளிஞ்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் மீளவும் பாடசாலைக்கு தயாராக வேண்டிய நாளாக இருக்கிறது. நாளைக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்க போகிறோன்னா, ஒன்டாரியோலேயே 2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் மீளவும் பாடசாலைகளுக்கு திரும்ப இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் பார்க்கலாம், பாடசாலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி முடித்த ஏராளமான பெற்றோர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை கூறியிருக்கிறார்கள். நுரை எல்லாருக்குமே தெரியும், எங்கே போனாலும் விலைவாசி ஏறி வச்சு ஏறி நிற்கிற மாதிரி தான் இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பேரண்ட் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய 8 மற்றும் 10 வயது 12 வயதுன்னு சொல்லி 3 குழந்தைகளுக்கு வழக்கமாக அவர்களுக்கு தேவையான இந்த பேக்பேக் ஆகட்டும் அல்லது வந்து லஞ்ச் பாக்ஸ் அப்படி என்று சொல்லி பல விடயங்கள் தேவையான பொருட்களை வாங்கியிருந்தேன். வழக்கமாக நான் குழந்தைகளுக்கு புதிய ஷூஸ் கூட வாங்குவேன், ஆனால் இப்போது என்னால் அதை வாங்க முடியலை. என்னென்ன கட்டாயமாக தேவையாக இருந்ததோ அதை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா பேரண்ட்ஸையும் போல அவரும் அதை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற நிதிநிலையில் வந்து தனக்கு இதை மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருந்தது அப்படி என்று சொல்லியும், அதுவும் கனகால் நீண்ட காலமாக எல்லாம் இல்லை, கடந்த ஆண்டு இருந்து பார்க்கையிலே வந்து 1 ஆண்டுக்குள்ளேயே ஏராளமான விலை உயர்வை தன்னால் காணக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்றே இன்னும் ஒரு பெற்றோர் சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படி என்று சொன்னால், கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு பார்க்கையிலே 20% அதிகமாக இருந்ததை நான் பார்க்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். இதனால் தங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஸ்பெண்டிங்கை வந்து தாங்கள் குறைக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக முதலெல்லாம் நாங்கள் அடிக்கடி வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்லெல்லாம் உணவருந்துவோம், ஆனால் இப்போது அதெல்லாம் நாங்கள் கட் பண்ண வேண்டி ஏற்பட்டுவிட்டது அப்படி என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா கூட தன்னுடைய அந்த புதிய அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னால், June 2015 2026 June வரையிலான காலப்பகுதியில் பார்க்கையில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும் அதே போன்று எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல பொருட்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கான அந்த ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாவற்றுக்கான விலைகளும் 24% அதிகரித்திருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று அவர்களுக்கான அந்த பாட புத்தகங்கள் விலை, அதை தவிர்த்து ஏனைய ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அவற்றினுடைய விலைகள் 25% உயர்ந்திருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினுடைய தகவல்கள் கூறியிருக்கின்றன. சரி, எது அப்படி இருந்தாலும் சில பொருட்கள் வந்து தவிர்க்க முடியாமல் பெற்றோர் அப்படியே வேறு ஒரு விதத்தில் வந்து சில செலவினங்களை குறைத்து வாங்க வேண்டிய ஒரு விடயம் தான் இப்போது காணப்படுகின்றது. சரி, அதெல்லாம் நாங்கள் தாண்டி மீண்டும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பலாம். 12:28 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது.

நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரமான எல்நிலோ காலநிலை நிகழ்வு கனடாவில் வழக்கத்தை விட மென்மையான குளிர்காலத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்நினோ நிகழ்வு உச்சம் பெறலாம் என்ற போதிலும் வரும் ஆண்டு இலைத்துளிர்காலம் வரையில் அதன் விளைவுகள் நீடிக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த கால திமுக ஆட்சிகளின் ஊழல்கள் குறித்த ஆதாரங்களுடன் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பதிலுரையால் சட்டமன்றத்தில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை கடிதங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய் கட்சி நிதி எனும் பெயரில் இடம்பெற்ற லஞ்சத்தினால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகனான முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பலனடைந்ததாக சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின் போது சட்டமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தரையில் அமர்ந்து போராடியதுடன் இறுதியில் வெளிநடப்பு செய்தனர். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத செயல்களினால் அறியப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் புவியியல் ஆய்வு பணியக அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டார். அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: In the bottom, real estate market update. Vazhangavathu Swapna Chari. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டில இருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்னுட்டு சொன்னாங்களா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 days இல்ல 90 days அண்ட் 1 month காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்க 120 days, விச் மீன்ஸ் 4 மாசம் டைம் கொடுத்து நீங்க டெனண்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 month காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட். மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
0: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே டிடிசி வந்து வளமை போன்று இந்த ஆண்டு பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்திலே வந்து தங்களுடைய சேவைகளை வந்து விரைவுபடுத்த இருக்கிறோம், அதிகரிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அதே போன்று கோ டிரான்சிட்டும் இந்த போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர்களுக்கான இந்த சேவைகள் வந்து மீளவும் வருகின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் போன்றவற்றுக்கு செல்கின்ற மாணவர்களுக்காக அவர்களுடைய ஸ்பெஷலான அந்த கோ டிரான்சிட் சேவைகள் வந்து மீளவும் ஆரம்பிக்க இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையிலே யூஎஃப்டியினுடைய கிட்டத்தட்ட 6,100 மேற்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து ஒரு பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கிடையிலே வந்து அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நாளையிலிருந்து இவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ஒரு புதிய செய்தி இருக்கின்றது. இது என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், தங்களுக்கு வந்து தங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி, ரிமோட் ஒர்க், அதே போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி இப்படி பல விடயங்களில் தங்களுக்கு கரிசனைகள் இருக்கின்றன. அது தொடர்பான நிறைய விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த யூஎஃப்டியினுடைய ஸ்டாஃப் மற்றும் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்துறையிலையும் தொழில்நுட்பத்துறையிலும் இருக்கின்ற ஸ்டாஃப் 6,100 மேற்பட்டோர் இந்த பணிப்புறக்கணப்பில் நாளை முதல் நாளே ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதற்கிடையிலே வந்து அவர்களுக்கு இன்றைக்குள் ஏதாவது ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் அது தவிர்க்கப்படும், இல்லாவிட்டால் இது நடைபெறப்போகின்றதாம் நாளைக்கு. இதற்கான ஒரு வாக்களித்தல் வந்து நடைபெற்றிருந்ததாம். இப்படி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவாக, பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு ஆதரவாக 96% வாக்களித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நாளைக்கு வந்து இவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம குறிப்பாக பார்க்கையில் யூஎஃப்டி வந்து சொல்லியிருந்ததாம் தாங்கள் ஒரு $20 மில்லியன் வந்து வருகின்ற ஆண்டில் வந்து சேவ் பண்ண இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே யூனிவர்சிட்டியிலிருந்து லீவ் பண்ணிய எம்ப்ளாயீஸை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருப்பதன் மூலம், அதற்கு மாற்றீடாக இன்னும் ஒருவரை கொண்டு வராமல் இருப்பதன் மூலம் தங்களால் $20 மில்லியன் வந்து சேமிக்கப்படலாம் அப்படி என்று சொல்லி கூறியிருந்தார்களாம். இது வந்து ஏற்கனவே இருக்கின்ற பணி அழுத்தங்களை வந்து தங்களுடைய ஸ்டாஃபுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, பார்க்கலாம் என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்றைக்குள் தெரிந்துவிடும், இல்லாவிட்டால் நாளைக்கு இது தொடர்பாக நாங்களும் அறிந்து கொள்ளலாம். 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

நேரம் சரியாக 1 மணி ஈஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே 23 இருக்கின்றது வெப்பநிலை, 25 உயர இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1-4 மணி அளவில் அதிகூடிய வெப்பநிலை நாங்கள் எட்ட இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மேகம் இணைந்த பொழுதாக இன்றைக்கு இருக்கப் போகின்றது. நாளைக்கு கிளவுடியாக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டேடிய சூரியபவன் அட்டி பார்த்திருவர். 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதேபோன்று நாளைய நாள் மிளவும் பரிசலிகள் ஆரம்பிக்கின்ற நாள் அப்படின்னு சொல்லியும் ஞாபகப்படுத்தி கொண்டு, அது என்னப்பா ஞாபகப்படுத்துறீங்க அடிக்கடின்னு சொல்லி கூட சிலர் யோசிக்கலாம். ஆனால் இருந்தாலும் யதார்த்தம் அது தானே, அதனால் ஞாபகப்படுத்தி உங்களெல்லாம் அலர்ட் பண்ணுறோம். சரி, இந்த வேளையிலே வெளியின் வெப்பநிலையை பார்த்து விட்டோம். எரிபொருள் விலை என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போன்று நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, EastFM.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து உடனுக்குடன் நீங்கள் நிகழ்ச்சிகளை லைவாக கேட்டு மாள்வது. அதேபோன்று EastFM ஆப்பையும் அதனூடாகவே டவுன்லோட் பண்ணி இலக்குவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக் கொள்வதன் மூலமும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகிழ்வதற்கு EastFM தமிழும் யூடியூபில் EastFM 102.7 காத்திருக்கின்றது. அதேபோன்று EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 EastFM மின்னஞ்சலும் இருக்கின்றது, EastFM 102.7@gmail.com.

1:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருந்தது ஒழித்து கொண்டிருக்கின்றது இல்லை ஒழித்த அந்த பாடலை சொல்ல வந்த கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டது. வழக்கமாக ஏராளமான மியூசிக்கில் வந்து ஹரிஹரன் பாடியிருப்பார். ஆனால் அவரே இசையமைச்சதில் 1-2 படங்கள் ஆல்பம்ஸ் இருக்கின்றன. அதில் இந்த நாங்கள் கேட்ட இந்த படத்துக்கான பாடலுக்கான இசையமைத்தவர் கூட ஹரிஹரன், பாடகர் ஹரிஹரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அழகான பாடல் ஒன்று. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இந்த கல்வியாண்டுக்கு பாடசாலைக்கு செல்ல இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கு நாங்களும் முன்கூட்டியே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக அவர்களுடைய அந்த பாடசாலை காலம் அமைவதற்கு. சரி, இந்த நேரத்திலே வந்து ஒன்டாரியோவிலே ஏராளமான மாற்றங்கள் இந்த கல்வியாண்டுக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து என்னென்ன விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஹைலைட்டை பார்த்து விடலாம். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வளமை போன்றில்லாமல் ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு மாற்றத்தோடு இந்த ஸ்கூல் இயருக்கான இந்த எக்ஸாமினேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாகாணம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஹை ஸ்கூலர்ஸ் இவங்க இந்த அசஸ்மெண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தாலும் அல்லது வந்திருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அவர்களுக்கான ஒரே கிளியரான சேம் ஸ்டாண்டர்டை கொண்டதான எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அதே போன்று இதில் என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், இதற்கான அர்த்தம் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு பகுதியை இவர்களுக்கு எடுக்கப் போகுது. கட்டாயமாக ஃபைனல் கோர்ஸ் மார்க்கில் வந்து இவர்களுக்கான ரிட்டன் எக்ஸாமும் ஒரு பகுதியாக இருக்கப் போகுது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். எழுத்து மூலமான இந்த பரீட்சையை வந்து இவர்கள் எடுக்க வேண்டுமாம். அதிலும் வந்து கிரேட் 9-10 மாணவர்களுக்கு 20% கிரேட் வந்து இதன் மூலம் கிடைக்க போகிறது. அதே போன்று கிரேட் 11-12 மாணவர்களுக்கு 25% இந்த எக்ஸாம் மூலம், அதாவது ரிட்டன் எக்ஸாம் மூலம் இவர்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லாவிட்டால் இவர்கள் இதை மிஸ் பண்ணுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

பாடசாலைகளுக்கு இவர்கள் சமூகம் அளிப்பது குறைகின்ற நேரத்தில் அது வந்து இவர்களுடைய அந்த கற்றலை வந்து பாதிக்கின்றது அவதானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் போல் கலண்ட்ரா வந்து தெரிவித்திருக்கின்றார். இதனால இனிமேல் இந்த பாடசாலைகளுக்கான வருகை என்பதும் ஒரு முக்கிய பங்காற்ற போகிறது. இதுவரைக்கும் அட்டெண்டன்ஸ் வந்து கணக்கில் எடுக்கப்படுவதில்லை மார்க்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் ஒரு முக்கியமான விடயம், இந்த கல்வியாண்டிலிருந்து இந்த வருகை என்பது முக்கிய பங்காற்ற இருக்கின்றது மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரேட் 9-10 இருப்பவர்களுக்கு 15% கிரேடை வழங்குவதற்கு இந்த அட்டெண்டன்ஸ் வந்து முக்கியமாக இருக்கப்போகுதாம். அதே போன்று கிரேட் 11-12 மாணவர்களுக்கு 10% வருகை மற்றும் பார்ட்டிசிபேஷன் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களும் இந்த 10% மார்க்ஸை வந்து இழந்து விடுவார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விடுப்பு, அதாவது ஒரு சிலருக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட விடுமுறை வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு வந்து இது அப்ளை ஆகாது, அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இக்யூஏஓ டெஸ்ட்டை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட் 9 மேத்தில் வந்து 20% மார்க் வந்து இருக்கப்போது இது தொடர்பான சில விடயங்கள் இன்னும் இருக்கின்றன, ஏராளமான மாற்றங்கள், அவற்றை நாங்களிடையே பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திரங்கள் இஸ்டெஃபெமோடு 1:10. சிஎன்இக்கு நீங்கள் யாராவது செல்வதாக இருந்தால் அதை பற்றி மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இறுதி நாள் 5 வரைக்கும் இடம்பெறப்போகுது. இப்போது வந்து ஏஷோவும் இடம்பெற்று கொண்டிருக்கும் நிறைவு நாளாக 3:40 வரை ஏஷோ இடம்பெறப்போகின்றது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள்
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
2: இருக்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599. துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: என்ன சரியா சிரம
2: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட
9: 416-704-8074.
10: இதே வேலையா போச்சு.

ஒரு மணி 21 நிமிடம் மிஸ்டர் ஃபேம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நாளையிலிருந்து இப்படியான நிலைதான் வீடுகளில் இருக்கும் அவலமை போன்று ஒவ்வொரு கல்வியாண்டிலும் அப்படித்தான். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் யூஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியும் தெரியும். சரி, இந்த நேரத்திலே வந்து அது தொடர்பான ஏராளமான செய்திகள் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒன்றாரியம் மாகாணத்துக்குள்ளே இந்த பாடசாலைகள் வந்து என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த EQAO அப்படின்னு சொல்லி, அதிலே வந்து 9வது கணித மதிப்பெண்ல வந்து EQAO 20% கணக்கிடப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஏராளமான விடயங்கள் இருக்கிறதால நாங்கள் சுருக்கமாகவே பார்த்து கொண்டு செல்ல இருக்கின்றோம். 10வது வந்து கிரேட் 10ல் மாணவர்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்ட்ராவாக ஒரு டெஸ்ட் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற லிட்ரஸி டெஸ்டோடு சேர்த்து கிரேட் 9 மாணவர்கள் கடந்த ஆண்டு, அதாவது 2025-26 என்டர் பண்ணியவர்கள் அல்லது வந்து அதற்கு பின்னர் என்டர் பண்ணியவர்கள், இவங்க வந்து இந்த லிட்ரஸியில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி டெஸ்டை கூட செய்ய வேண்டி இருக்கும். இது கட்டாயமானது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து கிண்டர் கார்டன் கரிக்குலம் ஓவர்ஹால் இருக்க போகிறது. அதாவது இந்த மழலியர் பள்ளி திட்டத்தில் வந்து பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் இருக்க போகின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஆனாலும் இதில் எப்படியான மாற்றங்கள் என்று சொன்னால், விளையாட்டு அடிப்படையில் இவர்களுக்கான அந்த வாசிப்பு வந்து ஆரம்பகட்ட வாசிப்பு கற்பிக்கப்பட இருக்கின்றதாம். அதே போன்று லிட்ரஸி மற்றும் மேத் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட போகிறது. அதே போன்று தான் அறிவியல், தொழில்நுட்பம் இப்படின்னு சொல்லி பல விடயங்களில் அந்த ரியல் லைஃபுக்கு தேவையான விடயங்களில் இந்த மாற்றங்கள் கவனங்கள் செலுத்தப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புதிய ஹிஸ்ட்ரி கண்டென்ட்டும் வர இருக்கின்றன, குறிப்பாக கிரேட் 10 மாணவர்களுக்குன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பிளாக் கனேடியன், ஹோலோகோஸ்ட் இப்படின்னு சொல்லி, யூத எதிர்ப்பு இப்படி பல விடயங்கள் உட்பட வரலாறுகள் வந்து சேர்க்கப்பட போகின்றன கிரேட் 10 அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் புதிய ஸ்கூல் போர்டு ஆஃபீஸர்ஸ் வந்து வர இருக்கின்றன. பேரண்ட்ஸ் மற்றும் கார்டியன்ஸ் போன்றோர் மாணவர் மற்றும் குடும்ப உதவி அலுவலகங்கள், அதாவது புதிய ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆஃபீஸர்ஸை பாடசாலைகளில் காணலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டீச்சர்ஸ் வந்து ஒரு இந்த ஒரு கல்வியாண்டுக்கு ஸ்கூல் சப்ளைஸுக்காக $750 பெற இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 80,000 ஹோம் ரூம் எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் வந்து இந்த $750 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்வார்கள்லாம். இது வந்து ஸ்கூல் சப்ளைஸ், அதே போன்று மாணவர்களுக்கு தேவையான சில விடயங்களை வாங்குவதற்கு. ஏற்கனவே இவர்களுக்கு ஓரளவு ஃபண்டிங் இருந்தாலும் இவங்க கை காசில் போட்டு வாங்கியிருப்பார்கள். இப்போது வந்து இந்த உதவி இருக்க போகுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்க போகிறது. இன்னும் விடயம் இருக்கிறது, அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடுத்துள்ள வர்த்தக போர் வரும் நவம்பரில் இடம்பெறவுள்ள இடைக்கால தேர்தலில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு என்றும் பிரதான வர்த்தக பங்காளர் எனவும் குடியரசுக் கட்சியின் செனட்டர் சூசன் காலின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையில் கனடாவை காயப்படுத்துவது இறுதியில் அமெரிக்காவை காயப்படுத்துவதாகவே முடியும் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ராஜபக்ஷ ஆட்சியாளர்களின் ஊழல்களும் நிர்வாக முறைகேடுகளுமே முதன்மை காரணம் என இடதுசாரி கேந்திர அமைப்பு தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச மற்றும் உதய கமன்பில ஆகியோர் வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் பாரிய ஊழல்களை செய்துவிட்டு தற்போது ஒன்றும் தெரியாதது போன்று நடிப்பதாக அது குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வரும் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என்றும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமாரவேல் மற்றும் சத்யபாமா ஆகியோர் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை அடுத்து இந்த தொகுதிகள் வெற்றிடமாகியிருந்தன.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன்,
1: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163345-4653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன்.

1:45 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளி மூடி திறந்தா அவங்களுக்கு பாடசாலை நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துற மாதிரி பல செய்திகள் இருக்கின்றன. முக்கியமான செய்திகள், ஆன்டாரியோ எடுக்கேஷன் சேஞ்சஸ் வந்து எவ்வாறு இருக்க போகிறது இந்த கல்வியாண்டுக்கு சொல்லி பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக 2 விடயங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், புதிய டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றதாம். கிரேட் 1 இருந்து 12 வரையிலான மாணவர்களுக்கு நெல்சன் எடுக்கேஷன்ஸ் எட்வின் அப்படி என்று சொல்லி ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபால் சீசனில் கொண்டுவரப்பட இருக்கின்றதாம். இதற்காக ஆண்டாரியோ அரசாங்கம் $60 மில்லியன் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது வந்து ஆசிரியர்கள் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸை, இது வந்து சப்ஜெக்ட் அண்ட் கிரேடை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் வந்து ரெடி டு மேடான லெசன் பிளான்ஸை வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவர்களே வந்து தங்களுடைய ஓன் யூசிங் இன்டராக்டிவ் டூல்ஸ், ஆக்டிவிட்டீஸ், வீடியோஸ் அதே போன்ற ப்ரெசன்டேஷன்ஸ் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும், பில் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவில் இது ஏற்கனவே டொரோண்டோ கத்தலிக் டிஸ்ட்ரிக் ஸ்கூல் போர்டு அதே போன்ற TDSB போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஏராளமான ஸ்கூல் போர்ட்ஸ் எல்லாம் பாடசாலைகள் மூடப்படுது, ஆசிரியர்கள் கட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாம் கூறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு விஷயம் கூறப்பட்டிருக்கிற என்னன்னு சொன்னால், ஒரு 35 புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்ட பாடசாலைகளும் இந்த ஃபால் சீசனில் வர இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் செய்தி இருக்கின்றது. இதற்காக தாங்கள் $30 பில்லியன் வந்து கொண்டு வருகின்றோம். இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்படி ஒரு 35 புதிய ஸ்கூல் மற்றும் ஸ்கூல் அடிஷன்ஸ் வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10 கால திட்டத்திற்காக இந்த 30 மில்லியன் ஒதுக்கப்படுகின்றதாம். இதில் 1 மில்லியனுக்கும் அதிகமானது வந்து 35 ப்ரொஜெக்ட். இதில் தான் வருகின்ற பல மாதங்களில் வந்து ஒரு 18,000 மாணவர்கள் மேலதிகமாக சேர்க்கக்கூடிய வாரம், அதே போன்று 1,100 லைசன்ஸ்ட் சைல்ட் கேர் ஸ்பேசஸை உருவாக்கக்கூடிய வாரம் விரிவாக்கப்பட்டதாக ஸ்பெண்ட் பண்ணப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு மாற்றத்தை நாங்கள் கூடவே சொல்லிவிடலாம். இந்த ஆசாப் மாணவர்களுக்கான உயர்கற்கைஞர்கள், பல்கலைக்கழகங்கள், காலேஜஸ் போன்றவற்றுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கான இந்த கிராண்ட் என்பது அவர்களுக்கான அந்த மானியங்கள் குறைக்கப்பட்டு 85% வந்து கிட்டத்தட்ட முழுவாசியமென்றே சொல்லலாம் அவர்களுக்கு லோனாகத்தான் வழங்கப்பட போகிறது. அது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 85% வந்து அவர்கள் கடனாகத்தான் பெற இருக்கின்றார்கள். அதே வேளையில் டியூஷன் ஃபீஸும் 7 இந்த உயர்வுகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதெல்லாம் மாற்றத்துக்கு உள்ளாகி இந்த ஆண்டிலிருந்து ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் போன்றவையெல்லாம் 2 வீதத்தினால் டியூஷன் ஃபீ போன்றவற்றை அதிகரிப்பதற்கான அனுமதியும் அவற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கிற தலை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வாமைகள் தொடர்பாகவும் அதிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான செய்திகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707 மார்க்கம் அகாடமி.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
7: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வழி வெப்பநிலையை பார்க்கலாம். 23 இருக்கின்றது வெப்பநிலை, 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்று சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கிறது. அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, அதே போன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகளும் ஆரம்பிக்கின்ற முதல் நாள் 24 தான் அதிகூடிய வெப்பநிலை, கிளவுடியாக இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் மழைக்கான சாத்தியம் புதன்கிழமை கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை நள்ளிரவுக்கு பின்னர். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏயும் இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏக்கு செல்வதன் மூலமே நீங்கள் இலகுவாக ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4186-2412 மின்னஞ்சலம் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:07 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கோ டிரான்சிட் மேடம், யூபி எக்ஸ்பிரஸ், இதில் வந்து டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்பவருக்கு ஏராளமான தண்டப்பண உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அது நடைமுறைக்கு வருகின்றது நாளை முதல் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். யாரும் மறந்தும் தப்பி தவறி கூட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு, அதாவது அதிக அவதானமாக இருக்க வேண்டும், நீங்கள் மறந்து போகிறீங்களோ வேண்டுமென்று போகிறீங்களோ, யாராவது டிக்கெட் எடுக்காமல் இதில் பயணம் செய்தீங்க, அது கண்டுபிடிக்க விட்டால் ஏராளமான ஃபைன்ஸ் இருக்க போகிறது. முதல் தடவைக்கு வந்து $200 ஃபைன் இருக்கும், இரண்டாவது தடவைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50+25 இருக்கும், ஆனால் $300 வரை உயர இருக்கின்றதான் இரண்டாவது தடவை தவற விடுபவர்களுக்கு. அதே போன்று மூன்றாவது தடவையும் இப்படி குற்றம் செய்தால் $400 வரையும், நான்காம் தடவை செய்தால் $500 வரை இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5ஆம் தடவை செய்யும் போது உங்களுக்கு ப்ரொவின்ஷியல் ஆஃபென்சஸ் நோட்டீஸ் வந்து வழங்கப்படும். அதில் ஒரு மேக்சிமம் ஃபைன் இருக்கும், கோர்ட் தான் அதை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த ஃபைனை கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் புதிய லேட் பேமெண்ட் சார்ஜும் $25 இருக்குமாம். இது நான்காவது தடவை செய்பவர்களுக்கு கூட வர இருக்கின்றது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த ஃபைனை கட்டாவிட்டால் $25 மேலதிகமாக லேட் பேமெண்ட்டும் கட்ட வேண்டும் என்று சொல்லி கூறப்படும்.

ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். யாரும் தவற விடாமல் இந்த டிக்கெட்ஸை எடுத்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கோ டிரான்சிட் மற்றும் யூபி எக்ஸ்பிரஸ் போன்றவற்றில் நாளை முதல் இந்த விடயம் அமலுக்கு வருகின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த பாடசாலைகள் மிகவும் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு சீசனல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும், ஃப்ளூ அப்படி இப்படின்னு சொல்லி, அதே போன்று சுவாச பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். வருகின்ற ஒரு விடயம்தான். ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இதுவும் இருக்கிற விஷயம், ஆனால் இப்போ வந்து இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக உயிரோடு தொடர்புடைய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஒவ்வாமை. நாங்கள் பெரிதாக கணக்கெடுக்காவிட்டாலும் இந்த ஒவ்வாமை என்பது ஃபுட் அலர்ஜிஸ், உணவு காரணமாக ஏற்படுகின்ற ஒவ்வாமை மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் அதையும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான மேலும் விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். 2:10.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்ஸின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
9: Your favorite music on your favorite station, 102.7.

2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அதற்கான தயார்படுத்தல்களில் அடுத்த விஷயம், அதாவது இந்த பாடத்திட்டங்கள் தொடர்பாக பாடசாலைக்கு நின்று கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பல விஷயம் இருக்கும். அதே வேளையிலே இன்னும் மறுபடியும் இந்த அலர்ஜிஸ், குறிப்பாக ஃபுட் அலர்ஜி, அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கனடா ஃபுட் அலர்ஜி அந்த அமைப்பில் அதன் கூற்றின் அடிப்படையிலே 18 வயதிற்கு குறைவான 600,000 அதிகமான குழந்தைகளுக்கு உணவு ஒவ்வாமை இருக்கின்றது, ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய அந்த ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காக அதிக அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. சிலருக்கு வந்து ஏற்கனவே தெரிந்திருக்கும் தங்களுக்கு எவ்வாறான அலர்ஜிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிந்திருந்தால் கூட அவங்களை எதிர்பார்க்காமலே வந்து சில விடயங்களில் ஃபுட் அலர்ஜிஸ் உருவாகலாம் கூட. அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஏதாவது தெரியாமல் கொண்டு வந்திருந்தா, அல்லது வந்து இவருக்கு ஏற்கனவே தெரியாத ஒரு விடயத்துக்கு வந்து அலர்ஜிஸ் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே அலர்ஜி இருக்கின்ற மாணவர்களுக்கு மிளவும் சமரில் வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு மிளவும் வகுப்பறைகளுக்குள்ள வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு நினைக்கும் போது அது கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்படியான மாற்றங்களினால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றது. இதுவும் இன்னமும் இந்த ஒவ்வாமை போன்றவற்றை அதிகரிக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ் போன்றவைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், சரி அழுதா கூட சிரிச்சுட்டு அழுங்கன்ற மாதிரி தான் விஷயங்கள், அப்படியான விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் சிறப்பாக இருக்கும், ஆனால் அழுத்தம் கூடுற நேரத்தில் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இதனால தான் நோய்கள் வந்து ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் எங்கள்கிட்ட. அதனால் இப்படி குழந்தைகளையும் வந்து அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் உணவு வந்து நாங்கள் பார்த்து பார்த்து கவனமாக இருந்தாலும், இந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஃபோக் ஸ்பூன் போன்றவை கூட ஏதாவது இந்த க்ரஸ் கண்டாமினேஷன் ஏற்படும் போது அதில் இருக்கிற உணவு துகள் இதில் பட்டால் அப்படி கூட சிலருக்கு இந்த அலர்ஜிஸ் உருவாகலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஃபுட் அலர்ஜிஸை தாண்டி அஸ்மா கூட, அஸ்மா இருக்கக்கூடியவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் போன்றவையும் ஏற்படுவதும் தெரிந்த விஷயம் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஃபுட் அலர்ஜிஸ் என்று சொல்லி பார்க்கையில் எப்போது இந்த எபிபென் வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும், அதே போன்று எவ்வாறான சிம்டமை வந்து தங்கள் அவதானிக்க வேண்டும் குழந்தைகள் இப்படி என்று சொல்லி பல விடயங்களை மாணவர்களுக்கு அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் சரியாக அந்த சரியான நேரத்திலே வந்து அவர்கள் செயற்பட்டு உயிர்களை காக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஏராளமான ஒவ்வாமை ஃபுட் அலர்ஜிஸை பொறுத்தளவில், அல்லது ஏதாவது அலர்ஜிஸை பொறுத்தளவில் ஒரு சில நிமிடங்களிலேயே வந்து சடனாக ஏற்பட்டு விடும். இல்லாவிட்டால் சிலவற்றுக்கும் வந்து நேரம் எடுக்கலாம். அதே வழியில் சில வந்து பார்க்க லேசான அறிகுறி மாதிரி தான் தொடங்கும், ஆனால் விரைவாக மோசமடைந்து விடும். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பதன் அடிப்படையிலே அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இதயம், நுரையீரல், தொண்டை, வயிறு, தோல் இப்படின்னு சொல்லி எல்லா பாகங்களையும் இது இந்த அலர்ஜிஸ் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் மயக்கம், தலைச்சுற்றல், இந்த பல்ஸ் வந்து குறைந்து போகிறது, மூச்சு திணறல், மூச்சுரைப்பு, உடலில் வீக்கங்கள், தடிப்புகள், கடி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஏற்படுற அப்படின்னு சொல்லி அந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஆகவே அது தொடர்பாக எப்படி குழந்தைகள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அலர்ஜி இருக்கின்றவர்கள் எபிபெனை வைத்துக் கொள்வது, எப்போது அதை பயன்படுத்த வேண்டும் இப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களும் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு குழந்தைகள் வீட்டிலிருந்து கொண்டு செல்கின்ற பொருட்கள், உணவு, பானம் போன்றவற்றைத்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே வந்து ஷேர் பண்ணியோ இன்னொரு பிள்ளைகிட்ட இருந்தோ அதை வாங்கி கொள்ளக்கூடாது என்பதையும் இந்த அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வலியுறுத்த வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பாகவும் பெற்றோர் அவதானமாக இருந்து கொள்ளலாம், குறிப்பாக அலர்ஜிஸ் இருக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர். 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: East FM. East FM. தமிழ் செய்திகள்.

0: உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரமான எல்நினோ காலநிலை நிகழ்வு கனடாவில் வழக்கத்தை விட மென்மையான குளிர்காலத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்நினோ நிகழ்வு உச்சம் பெறலாம் என்ற போதிலும் வரும் ஆண்டு இலைத்துளிர்காலம் வரையில் அதன் விளைவுகள் நீடிக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த கால திமுக ஆட்சிகளின் ஊழல்கள் குறித்த ஆதாரங்களுடன் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பதிலுரையினால் சட்டமன்றத்தில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை கடிதங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கட்சி நிதி எனும் பெயரில் இடம்பெற்ற லஞ்சத்தினால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகனான முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பலனடைந்ததாக சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின் போது சட்டமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தரையில் அமர்ந்து போராடியதுடன் இறுதியில் வெளிநடப்பு செய்தனர். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத செயல்களினால் அறியப்பட்ட அம்பிபிட்டிய சுமணத்தேரர் ரத்னத்தேரர் தொடர்பில் புவியியல் ஆய்வுப் பணியக அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மி ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
8: FM 102.7 East FM.ca.

2:42 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாலு அதாவது இன்று நள்ளிரவில் இருந்து கனேடிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற எதிர்வரிகள், அதாவது அமெரிக்க அரசாங்கம் கனேடிய பொருட்களுக்கு எதிராக கொண்டு வந்த வரிகளுக்கு எதிராக கவுண்டர் டரிஃப் வரிகளை வந்து எங்களுடைய கனேடிய அரசாங்கமும் அமுல்படுத்த இருக்கின்றது. செப்டம்பர் 8 தொடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இதால் இது வந்து அமுலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தெளிவான விவரங்கள் பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் பி பொலிவி அவர்கள் இப்போது ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே இது தொடர்பாக பொருட்களுக்கு எத்தனை எத்தனை வீத வரிகள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. $4 அப்படின்னு சொல்லி இந்த எதிர்வரிகள் வர இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். விண்டர் அப்படி வரும் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த சம்மரை முடிச்சிட்டோம் சொன்னால் ஃபோல் வரும், அதே போன்று அடுத்த விண்டர் வரும். இந்த நேரத்திலேயே சம்மர் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் ஃபோல்ஸ் எல்லாம் மறந்து விண்டர் வரப்போகுது என்று சொல்லி இப்போவே குளிர் வந்த மாதிரி நடக்கிறார்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இயற்கைக்கு கொஞ்சம் வித்தியாசம்தான் இது அப்படின்னு சொன்னால் கூட பெரிதாக அவங்களுக்கு குளிர் இருக்க போவதில்லை. விண்டர் சீசன் கொஞ்சம் ஹாலிடே அல்லது பிரேக் எடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் கனடாவினுடைய கிளைமேட்டாலஜிஸ்ட் வந்து இப்போது கூறியிருக்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சூப்பர் சார்ஜ்ட் எல் நினோ தான் இதற்கு காரணம். அது நல்ல வலிமையாக ஸ்ட்ரென்த்தோடு வந்து கொண்டிருக்கிறதாம். இதன் விளைவாகத்தான் எங்களுக்கு விண்டர் சீசன் வளமைக்கு மாறாக இந்த வருடம் ஒரு மைல்டாகத்தான் இருக்க போகுது. விண்டர் வந்துதா போனதா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி ஒரு எஃபெக்டோடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. சரி, சிட்டி வந்து சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எலிஜிபிளான ஹோம் ஓனர்ஸ் நீங்கள் ஒர் $6,650 வரையில், $6,650 வரையில் உங்களுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளடிங் சப்சிடிஸை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. toronto.ca/BFP subsidy அப்படின்ட்டு போனீங்க என்றால் இது தொடர்பாக நீங்கள் தங்களுடைய வெப்சைட்டில் அறிந்து கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று லித்தியம் அயன் பேட்டரிஸ் அடிக்கடி நாங்கள் சொல்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. இதில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பேட்டரி இல்லாமல் பழைய பேட்டரி அல்லது பழுதான பேட்டரி கூட என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேர்லெஸாக இருந்துவிட முடியாதுன்ற முக்கியமான விடயத்தை தான் சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. அதாவது பழுதடைந்த நீங்கள் பயன்படுத்தாத அல்லது டேமேஜான லித்தியம் அயன் பேட்டரிஸ் கூட சீரியஸான ஃபயர் ரிஸ்கை கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி, இதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை கண்டா துஷ்டனை கண்டா தூர விலகின்ற மாதிரி ஓடி போயிட வேணும்னு இல்லை, அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சரியான இடத்துல போடுறீங்களா என்றதில் தான் விஷயம் இருக்கின்றது. எப்போவுமே கார்பேஜிலேயோ க்ரீன் பெல்லையோ போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கென்று சரியான இடங்கள் இருக்கின்றன. சில லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கூட இந்த பேட்டரிஸையும் வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவதற்கு பின் வைத்திருப்பார்கள். அல்லது வந்து சிட்டியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த ட்ராப் ஆஃப் டிபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, அல்லது கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டே எப்போ வருது அப்படின்னு சொல்லி அதை கண்டறிந்து அந்த நாட்களில் அந்த இடங்களில் போய் நீங்கள் இந்த பேட்டரிஸை போட்டுக்கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்த வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே வந்து தெளிவான ஏரி, கிளியரஸ்ட் வாட்டரை கொண்டதான ஒரு ஏரி கனடாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய ஒரே ஒரு எங்களுடைய லேக் தான் பெற்றிருக்கின்றது, ட்ராவல் ப்ளஸ் லீஷே. அது வந்து ஒரு 10 லேக்ஸை வந்து ரேங்க் பண்ணியிருக்கின்றார்கள் வேர்ல்டு வைடாக. இதில் எங்களுடைய லேக் சுப்பீரியர் இந்த இடத்தை பிடித்திருக்கின்றதாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆழத்துக்கு வந்து தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஏராளமான இந்த கரைகளில் இப்படியான நிலைமை தான் அங்கே காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக அந்த பெயரை பெற்றிருக்கின்றதாம் எங்களுடைய லேக் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது லார்ஜஸ்ட் ஆஃப் த கிரேட் லேக்ஸாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் அவருக்கு இப்போது இந்த பெயரும் கிடைத்திருக்கின்றது. 2:46

அம்மன் கோயில் கிளக்காளி திரைப்படத்திலிருந்து அந்த அழகிய பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். 2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லோருக்கும் சிறந்த ஒரு மகிழ்ச்சியான பாதுகாப்பான விடுமுறை அமையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

திசையங்கம் கிழக்கு இன்றும் உங்களுக்காக ஏராளமான தகவல்களை கொண்டு வர போகுது அண்ட் கொண்டு வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து. இது ஈஸ்ட் எஃப்எம் திசையங்கம் கிழக்கு.

தக் லைஃப் திரைப்படத்தில் வந்து எழுதி பாடல் 3 மணி 18 நிமிடம். இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்துடலாம். இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு யூஎஸ்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலையும் நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தது. குறிப்பாக எல்லா இந்த 90s கிட்ஸுக்கும் அப்படின்னா இந்த கார்ட்டூன் மறக்கவே முடியாது. ஸோ அந்த கார்ட்டூனில் குறிப்பாக ரோட் ரன்னர் கார்ட்டூன் மறக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரோட் ரன்னர் வந்து அனிமேஷன் திரைப்படமாக கயோட்டி வர்சஸ் ஆக்மேன்ற பேரில் வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகி அதுவும் வந்து நாங்கள் என்னவே சொன்ன மாதிரி இந்த கார்ட்டூனும் சரி, இந்த மாதிரி இப்போ டாம் அண்ட் ஜெரி திரைப்படம் கூட வரப்போகுது. திரைப்படம் வெளியாகி இந்த வாரம் $37 மில்லியன் இதுவரை வசூலித்திருக்கிறது. இந்த வாரம் மட்டுமே $7.1 மில்லியன் வசூலித்த 4வது இடத்திலையும், 3வது இடத்துல பை எனி மீன்ஸ் திரைப்படம் $7.4 மில்லியன் வசூலித்திருக்கின்றது. முதல் 2 இடத்துக்கும் வந்து ஒரு திரைப்படம் விட்டால் இன்னொரு திரைப்படம் மாறி மாறி இடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த வார இறுதியில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. மொத்தமாக $11 மில்லியன் இந்த வாரம் வசூலித்திருக்கின்றது. பட் ஒரு ஃபுல் கலெக்ஷனாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் $925 மில்லியன் வசூலித்து இருக்கின்றது. அதே மாதிரி 3வது இடத்துல இந்த வாரம் $13 மில்லியன் வசூலித்து த ஒடிசி திரைப்படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த திரைப்படம் $589 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. ஸோ இந்த 2 திரைப்படங்களுக்கு தான் மாறி மாறி போட்டியே. இதில் என்னன்னா இந்த 2 திரைப்படங்களுக்கும் பொதுவாக வந்து சில ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் டாம் ஹாலண்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஜெண்டேயா இருக்காங்க.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், நோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்
2: முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் 1 லட்சம்

0: டாலர்கள் கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

டோரத்தி திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. அழைத்த பாடல் கேசிஞான இளையராஜா இசையமைத்திருந்தார். 3:20 நேரத்தில் வியட்நாம் நாட்டில் சர்வதேச அழகி போட்டியான 2026 உலக அழகு ராணி பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த ஹோ ஜோ ஹேரி மோலா அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்னதான் வின் பண்ணி இருந்தாலுமே இந்த 2026 போட்டியில் தனுஷா செட்டி என்ற பெயர் வந்து எல்லார் பக்கமும் தங்களதும் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இவங்களும் சரி இவங்கள பேரும் வந்து கவனம் சென்றிருந்தது. உலக அழகி போட்டியில் இந்த 3 இடத்துக்கு தெரிவானவர் மலேசியாவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி பெண் என்பதும் உலக தமிழ் சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, உலகில் 100 மேற்பட்ட நாடுகளின் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில தனது அறிவாற்றல், தன்னம்பிக்கை மற்றும் கம்பீரமான தோட்டத்தின் மூலம் தனுஷா வந்து உலக மக்களின் பாராட்டையும் பெற்றிருக்காரு. தனுஷா வந்து ஒரு ஆசிரியர், சமூக செயற்பாட்டாளர், அது மட்டும் இல்ல இளைஞர்களுடைய கல்வி, தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ வளர்ச்சி வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாகவும் தான் இந்த போட்டியில கலந்து கொண்டு அதை தான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து இவங்க வலியுறுத்தி ஏற்கனவே வந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக அக்கறை மற்றும் தெளிவான கருத்துக்களை இவரை வந்து ஒரு சாதாரண அழகி போட்டியாளரிடமிருந்து தனித்துவமாக ஆக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, மாற்றம் என்பது நமக்குள்ள தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து இந்த போட்டியில் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. உலக அரங்கில் தமிழ் மொழியை பெருமையுடன் வந்து பேசியது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் கலாச்சார அடையாளத்தையும் வந்து இவங்க வெளிப்படுத்திய விதம், அதே மாதிரி இவங்க நிறைய இளம்பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த போட்டியாளராக கலந்து கொண்ட மலேசியாவை சார்ந்தவர் இப்பொழுது இடம் பிடிச்சிருக்காரு. 3 இடத்தையும் இவர் தட்டி சென்றிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3:22 ஒழிக்கின்றது இதே முரளி திரைப்பட பாடல்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7
1: தமிழ் செய்திகள்.
2: கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடுத்துள்ள வர்த்தக போர் வரும் நவம்பரில் இடம்பெறவுள்ள இடைக்கால தேர்தலில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு என்றும் பிரதான வர்த்தக பங்காளர் எனவும் குடியரசுக் கட்சியின் செனட்டர் சூசன் காலின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையில் கனடாவை காயப்படுத்துவது இறுதியில் அமெரிக்காவை காயப்படுத்துவதாகவே முடியும் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ராஜபக்ச ஆட்சியாளர்களின் ஊழல்களுக்கும் நிர்வாக முறைகேடுகளுமே முதன்மை காரணம் என இடதுசாரி கேந்திர அமைப்பு தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் உதய கம்பென்பில ஆகியோர் வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் பாரிய ஊழல்களை செய்துவிட்டு தற்போது ஒன்றும் தெரியாதது போல நடிப்பதாக அது குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வரும் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் எனவும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமாரவேல் மற்றும் சத்யபாமா ஆகியோர் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை அடுத்து இந்த தொகுதிகள் வெற்றிடமாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
2: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775. KM Business
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. Mortgage Solutions.ca.
6: Your favorite music on your favorite station. 102.7.

3:42 லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல். மக்களிட தீர்ப்பை ஏற்காதவங்க ஏன் அரசியலில் இருக்கணும்னு தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினரை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே இந்த மண்டே எப்போ வரும், என்ன வந்து முதலமைச்சர் சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்தது. நிறைய பேர் வந்து எல்லாம் கேட்டு எதிர்கட்சி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரா இல்லையா, இல்லாட்டி வந்து அதையும் அழுப்புற மாதிரி சொல்லுவாரா, சொன்ன கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால் எதிர்கட்சி நிற்குமா இருக்காதா அப்படின்ற பல க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மண்டே எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு நடந்தது. இந்த தமிழக சட்டப்பேரவை வந்து இந்த கூடியதும் 2026 தமிழ்நாட்டு சம்பளங்கள் அதே மாதிரி சட்ட திருத்த மசோதாவை வந்து முதலமைச்சர் விஜய் தாக்கல் செஞ்சிருந்தார். இதனை தொடர்ந்து வந்து தமிழக காவல்துறை மீட்பு பணிகள் துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் பதிலுரை வந்து நிகழ்த்தியிருந்தார். அதில் எதிர்கட்சிகள் போல் எனக்கு அரசியல் செய்ய விருப்பம் இல்லை, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து பேரவையில் எதிர்கட்சிகளை வைக்கும் கருத்தை கூட மக்கள் மீது அவர்களுக்குள்ள கவலையை வெளிப்படுத்ததாகவே இந்த அரசு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்நோக்கத்துடன் கூடிய கருத்தாக இருந்தாலும் கூட அதில் உண்மை இருக்கிறதா என்று நாங்கள் பரிசீலிக்கப்படுகிறது. குற்றங்களுக்கும் போதை கலாச்சாரம் தான் காரணம் என கண்டறியப்பட்டு இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த முதல் இதுவரை 4000 கிலோவுக்கு மேலான கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்றதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனையும் வந்து கட்டுப்படுத்த இன்னுமே நிறைய பேர் இளம் வயதினர்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுறதுக்கும் அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருந்தார். சட்டப்பேரவையில் ஒரு எம்எல்ஏ எலும்பை உடைப்பேன் அந்த ஒரு அர்த்தத்தோடு வந்து அவர் பேசியிருந்தார். இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான நாகரிகம் அப்படின்றதையும் முதலமைச்சர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திமுகவிற்கு வாக்களிக்காத மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு கூட ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தார். ஸோ அதையும் வந்து சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இது எல்லாமே வந்து நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றதையும் எதுக்கு எடுத்தாலும் மீசோ மீசோ வந்து சொல்கிறீங்களே அந்த மீசோவுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்றத கூட வந்து இதில் வந்து தகுத்துடைந்து பேசியதும் அதே மாதிரி திமுகவினர் வந்து இதை எதிர்த்து அங்கேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணதும் அண்ட் சபாநாயகர் வந்து எல்லாரையும் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது அமைதியாக கேட்கணும், அது கேட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கான பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன், ஆனால் நீங்கள் பேசும்போதே வந்து அவரை பேச விடாமல் பண்ணதால் உங்களுக்கு பேசுவதற்கான முழு தகுதியும் நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காவல் நிலையமும் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு கிராமத்திலையும் வார்டிலும் வீதியில் உள்ள நிலவும் பிரச்சனைகள் குறித்து காவல்துறையினர் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் வந்து கலந்துரையாடப்பட்டிருந்தது. திமுகவினர் மேடைகளில் திமுக இருக்கும் இடத்துல தவறு இருக்காது என்பாங்க, ஆனால் திமுக இருக்கும் இடத்தில் தான் தப்பு இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் வந்து இந்த நேரத்தில் முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். அண்ணா எம்ஜிஆர் என்டிஆருக்கு பிறகு விஜய் தான்ன்றதை அவரே வந்து ஹைப் ஏற்றினதும் இந்த பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். அதே போல் முதலமைச்சருக்கு பதிலாக அமைச்சர்கள் பதிலளிப்பது எல்லா ஆட்சியிலையும் நடப்பது தான். நாட்காலிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ நான் இந்த இடத்துக்கு வரல, மக்களுக்கு நல்லது செய்யவே வந்திருக்கேன். நான் பேச முடியாத சில விஷயங்கள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தான் எம்எல்ஏஸ். ஸோ அவங்க பேசினா என்ன, நான் பேசினா என்ன அப்படின்றதையும் இதனிடையே வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து இன்னைக்கு காலையில் சட்டப்பேரவை கூடியதும் அவருடைய பேச்சில் அனல் பறக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான். அந்த எதிர்பார்ப்பும் வந்து பலருக்கு அதை நிவர்த்தி செஞ்சிருந்தது. இதொரு புறம் இருக்க நாளை கூட உள்ள இந்த பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் மட்டும்தான் பேசலாம் அப்படின்றத சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஸோ நாளைக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சட்டமன்றம் கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 3:46 ஒழிக்கின்றது வடஹரி திரைப்பட பாடல்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ. விஜயா ஜுவல்லரிக்கு
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

நேரம் 3:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 25 உள்ளது. இரவு 21 டிகிரி செல்சியஸ் ஆக உடல்நிலை 23 இருக்கப் போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 4168241212 மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஸோ இந்த மாதம் செப்டம்பர் அப்படின்னு சொன்னாலே ஆப்பிள் யூசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து ஆப்பிள் என்ன ரிலீஸ் ஆக இருக்கு, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரியே செப்டம்பர் 9 ஆப்பிள் தனது ஆனுவல் ஐபோன் இவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண இருக்கு. வழமை போல இந்த டெக்கேட்ல டிம் குக் வந்து ஹோஸ்ட் பண்ணாம புதிய நியூ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் இந்த வருடம் நடக்க இருக்கிற இந்த ஆப்பிள் இவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. ஜான் டர்னர்ஸ் தான் அவர் டெபியூ பண்ண போறாரு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய ப்ரெஷரும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஏஐ ஏரான்றதுனால ஜூலையில் ஐஃபோன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கம்பெனி இன் ஹிஸ்ட்ரி டு ரீச் 5 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்ற தகவலை நாங்களே வந்து இங்கே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் வந்து நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய எக்ஸ்பெக்டேஷன், ஆப்பிள்ட ஏஐ ட்ரபுள்ஸ் எல்லாமே இருக்கிற பட்சத்தில் புது ஃபோன் என்ன, இந்த புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னவாக இருக்க போகுது, எப்படி இதை ஆப்பிள் சமாளிக்க போகுது, இதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த புதிய ப்ராடக்ட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் செப்டம்பர் 9 நடக்க இருக்கிற ஈவெண்ட் வந்து சொல்ல போகுது. அகேன் இதில் வந்து பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்க போகிறது இந்த புதிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ்க்கு தான். இந்த மண்டலத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து. ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

4:10 சீதன திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல். இது ஸ்டெஃபமென் திசையெங்கும் கிழக்கு. எல்லாமே வந்து ரீபூட் நடந்து இப்போ ஒரு புதிய வேர்ஷன் ஒன்று வருது. அந்த வரிசையில் இப்போ புதிதாக ரீபூட் பண்ணப்பட்டு ஒரு திரைத்தொடராக வர

ஸ்டாண்டன், டொமினிகன் மெக்லாஃப்ளின். இதில் டொமினிக் மெக்லாஃப்ளின் தான் ஹாரி பாட்டராக நடிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய எங்களுக்கே பரிச்சயமான கதாபாத்திரங்கள் எல்லாமே புதிய நடிகர்களும். அதே மாதிரி இதில் வந்து ஹாரி பாட்டரோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஹாக்வர்ட்ஸில் இருந்து அவரோட பயணம் அந்த புக்ஸ் வந்து அப்படியே சீரீஸாக மாற்றப்படுது. இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ எங்களை மாதிரி நான் 90s கிட்ஸ் எல்லாமே வந்து ஹாரி பாட்டர் அப்படின்னும் போது அது டேனியல் ரட்க்ளிஃப் தான். அவரை பார்த்து அந்த திரைப்படங்களை பார்த்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் போது கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும். இந்த படம், இந்த திரை தொடர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இதுல வந்து இப்ப ஒரு மீம்ஸ் கூட நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திரைப்படம், ஹாரி பாட்டர் திரைப்படத்துல முதலாவது பாகத்துல அந்த ஒரு ஃபீஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய உணவு இருக்கும். அதே இந்த திரை தொடர்ல வெளியிட்டு இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு லிமிடெட் மீலாக இருக்கும். அதை பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஒரு பிரபலமான மீம் என்ன அப்படின்னா, பாருங்க இதுதான் இன்ஃப்ளேஷன் ஒரு காரணமாக இருக்கு. அந்த திரைப்படத்துல எப்படி இருக்கு, இந்த திரைத்தொடர்ல எப்படி இருக்கு அப்படின்னு. பட் திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி சீரீஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சீரீஸ்ல இருக்கிறது என்னன்னா, சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். திரைப்படம்னு வரும்பொழுது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்னால எல்லாமே அதில் வராது. சில முக்கியமான விஷயங்கள் கூட புக்கில் இருக்கிறது திரைப்படத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரக்ஷன்னால. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து திரைத்தொடரில் இல்லாத பட்சத்தில் எப்படி இதை எடுக்க போகிறாங்க அப்படின்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபி கோல்ட் ஹவுஸ் வழங்கும் லாங் வீக்கெண்ட் ஸ்பெஷல், நியூ அரைவல் பேர்ஸ் ஜுவல்லரி $190 பெர் கிராம் மாத்திரமே, நியூ டிசைன் சிங்கப்பூர் நகைகள், டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் மலிவு விலைகளில். ஐபி கோல்ட் ஹவுஸ், 40 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 56, மார்க்கம் அண்ட் நியூ டெல்லி. தொடர்புகளுக்கு 905-554-5890. அளிக்கின்றது பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்தில் இருந்து.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6475 9 8669.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

4:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையங்கம் கிழக்கு. இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 26 நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு இயற்கை அனர்த்தம்னால ஏராளமானவர், அதாவது 1340 மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இதை தாண்டி நிறைய பேர் காணாமலும் ஆக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்த நாட்டு அரசாங்கம் இன்னைக்கு ஒரு தேசிய துக்க தினமாக வந்து அறிவித்திருந்தது. இமயமலையில் ஏற்பட்ட ஒரு பனிப்பாறை சரிவை தொடர்ந்து பொங்கி வழிந்த போட்டிகோஷி மற்றும் திரிசூலி நதிகளின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 589 வெளிநாட்டவர்கள் உட்பட சுமார் 5000 பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க. இது பாரம்பரிய வழக்கத்தின்படி ஒருவர் மறைந்து 13 நாள் இடம்பெறும் இறுதி சடங்குகளை ஒட்டி இந்த தேசிய துக்க தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருக்கான். நேபாளம் முழுவதிலும் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள நேபாள தூதரங்கள் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கண்டா 7500 மேற்பட்ட வீடுகள் வந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு 32,000 அதிகமான குடும்பங்கள் வந்து இடம்பெயர்ந்தது. நீர்மின் திட்டங்கள், சுரங்கப்பாதைகளில் சிக்கியுள்ளவங்க மீட்க இந்திய சிறப்பு மீட்புக் குழுவினர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் மீட்பு படையினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னுமே இந்த மீட்பு பணி நடந்துகிட்டு தான் இருக்குது. நேபாள அரசாங்கம் வந்து நாளைக்கு ஜென்சி தியாகிகள் தினம் என இதை பொது விடுமுறையாக அறிவித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகிறது. ஆன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கப்படும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்களினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6475345509. ஸ்காப்ரோவில், மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6479634509 6475345509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210 ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க். வழங்குகின்றது பாலா திரைப்பட பாடல்.

0: நாலு விஷயம்
1: தமிழ் செய்திகள்.

உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரமான எல் நினோ காலநிலை நிகழ்வு கனடாவில் வழக்கத்தை விட மென்மையான குளிர்காலத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல் நினோ நிகழ்வு உச்சம் பெறலாம் என்ற போதிலும் வரும் ஆண்டு இலைத்துளிர்காலம் வரையில் அதன் விளைவுகள் நீடிக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த கால திமுக ஆட்சிகளின் ஊழல்கள் குறித்த ஆதாரங்களுடன் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பதிலுரையால் சட்டமன்றத்தில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை கடிதங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கட்சி நிதி என்னும் பெயரில் இடம்பெற்ற லஞ்சத்தால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகனான முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பலனடைந்ததாக சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின் போது சட்டமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தரையில் அமர்ந்து போராடியதுடன் இறுதியில் வெளிநடப்பு செய்தனர். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத செயல்களால் அறியப்பட்ட அம்பிப்பிட்டிய சுமணரத்ன தேரர் புவியியல் ஆய்வு பணியாக அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
5: 4-6-6-8-8. வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 4-6-2-8-4-7000 கேஷ் பாயிண்ட் ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

ஃப்ரீடம் திரைப்படத்தில் வந்து எழுதியது பாடல். இந்தோனேஷியாவில் இந்த நேரத்தில் வந்து அனெக் கிரிகோடா எரிமலை வந்து சீற்றம் பெற்றிருக்கு. 8 விமான நிலையங்கள் வந்து இதனால் மூடப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் வந்து 170,000 பயணிகள் வந்து இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்தோனேஷியாவோட சுண்டா நீரணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற அனெக் கிரிக்டோவா இந்த எரிமலையிலிருந்து தொடர்ந்து வெளியேறுகிற இந்த அடர்ந்த சாம்பல் புகை காரணமாக தான் தலைநகர் ஜகர்த்தாவுக்கு சேவை வழங்கும் 2 பிரதான விமான நிலையங்கள் உட்பட 8 விமான நிலையங்கள் வந்து இன்னைக்கு காலை வரைக்கும் மூடப்பட்டிருக்கதாக அந்த நாட்டு போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை இரவு முதல் இந்த எரிமலை வந்து சீறி பாய்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சாம்பல் மேகங்கள் ஜகர்த்தா மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களை கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜகர்த்தாவில் பிரதான சுகர்ணோ ஹாட்டா சர்வதேச விமான நிலையத்தில் சேவைகள் வந்து உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணி வரைக்கும் இடைநிறுத்தப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியாகியிருந்தது. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுனால சுமார் 170,000 பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 18 விமானங்கள் திங்கட்கிழமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை புறப்பட இருந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. மாறி வரும் வானிலை காரணமாக எரிமலை சீற்றம் எப்போது தணியும் என்பதை வந்து துல்லியமாக கணிக்க முடியாது என போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 8:23 அளவில் அனக்ரோடோவா எரிமலை வந்து புதிய வெடிப்பு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து இதை கண்காணித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. 4:46 ஒழிக்கின்றது 5:55 திரைப்படத்திலிருந்து பாடல். இது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

நேரம் 4:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை இன்னைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள், அதுவும் இந்த லாங் வீக்கெண்டை நிறைவு செய்யும் விதமாகவும் இந்த மாதத்தில் நாங்கள் பண்ணுற முதலாவது காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. கால் எடுத்து இந்த வீக்கெண்டை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி பாட்டோட செலிப்ரேட் பண்ணலாம். பண்ண வேண்டியதெல்லாம் 4:16 4:00 4:00 கால் பண்ணுங்கள். என்னோட ஜஸ்மிதா வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக பாடல் தரப்போகிறோம். கால் பண்ணுங்கள், பாடல் கேட்கலாம். காஃபி டபுள் டபுள் 5 to 7. அடுத்த மணி தியாலத்தில் காஃபி டபுள் டபுளோட சந்திக்கிறேன். கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நேரம் 5:01. நானும் வந்தாச்சு, என்னோட ஜஸ்மிதாவும் வந்தாச்சு. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அதாவது இந்த லாங் வீக்கெண்ட் முடிய போதேண்டு, கொஞ்சம் கவலையா இருந்தாலும்.
0: லாங் வீக்கெண்ட் உங்களுக்கு லாங் வீக்கெண்ட்றீங்க, பல பேருக்கு சமரே முடிஞ்சுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பண்றது?
1: என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது,
0: காலங்கள் மாறும். அதே மாதிரி வந்து எங்களுக்கு வெதரும் மாறும். சமர் வந்து இந்த எங்க அந்த மின்னல் மாதிரி உருட்டு உருட்டுன்னு வந்துட்டு போயிருச்சு. அது சமரான
1: மூடி முழிக்கிற கடையில போயிட்டு
0: போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனாலும் பரவாயில்ல, செப்டம்பர் மாதம் வந்தா இனி இலைகள் எல்லாம் வந்து அழகா கலர்ஃபுல்லா இருக்கும், நாங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு போவோம்
1: கண்டிப்பா. சோ அந்த என்ஜாய்மெண்ட் அப்படியே நாங்க கூற்ற விதமா நல்ல உற்சாகமான பாடல்கள் இன்னைக்கு நாங்க கேட்டு மகள போறோம் இல்லையா?
0: ஆமா, அந்த மாதிரி நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக தளபதி கச்சேரியோட ஆரம்பிக்க போறோம். இதே மாதிரி நீங்களும் உற்சாகமான பாடல்களோட இணைந்து கொள்ளுங்கள், அழையுங்கள்.
1: 416-554-4040
0: Facebook, Instagram, TikTok இணைந்து கொள்ள East FM தமிழ்,
1: YouTube East FM 102.7.
0: மேலதிக விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கால் பண்ணலாம் 416-824-1212.
1: East FM இன் மின்னஞ்சல் East FM 102.7@gmail.com.
0: பாட்டு கேட்கறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது
1: கால் பண்ணுங்க 416-554-4040.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா
2: ஐந்து மணி ஆறு நிமிடம் இது ஸ்டெஃபமின்
3: காஃபி டபு டபு
2: எங்களோட அழைப்பில் காசிநாதன் வணக்கம்
4: வணக்கம் காசிநாதன்
3: வணக்கம் காசிநாதன் எப்படி இருக்கிறீங்க
2: நான் 6 5 4 4 0 4 0

0: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹாண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹாண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: 5:14 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம் இன்
6: காஃபி டவு டவு.
5: எங்களிட நேரத்தில் அழைப்பில் செல்வகுமார், வணக்கம்.
7: வணக்கம் ரோஷிதா, யஷ்மிதா, இருவருக்கும் அப்படி இருக்கிறீங்க?
6: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
7: நலமும் சுகமா இருக்கிறேன். கொஞ்சம் கூட நண்பர்கள் உறவினர்கள்
6: வரப்போம்.
5: ஓ, நீங்க பேர் சொல்லும் போது சரி, அப்ப இப்பவே லிஸ்ட் ஆரம்பிச்சிருங்க பாப்பா, யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
7: மனைவி வசந்தராணி மற்றும் மக கீதா, மகன் கிருஷ்ணகுமார், ராஜ்குமார், தம்பி சூரியகுமார், சூரியகுமார் குடும்பம் மற்றும் நண்பர்கள் ரத்னவளன், ராஜா, விஜயன், தேவகுமார், லக்கி, ரமேஷ், சிவகுமார், காந்தன், சிவா, சிவன், ரவி, கேரி, ஸ்ரீ மற்றும் எல்லோருமா கேட்போம். நீங்கள்னா
5: உங்களுக்காகவும் பாடல் வருது, ரொம்ப நன்றி எங்களை கொண்டமைக்கு. நீங்களும் எங்களை இணைந்து பாடல் கேட்கலாம்.
6: எஸ், பாடல் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இப்படி பாடல் டெடிகேட் கூட பண்ணலாம். அழகுங்கள் 416-551-4000.

0: குணலே.
1: நேரம் 5:18 ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
2: உற்சாகமாக எங்களுடன் நீங்களும் பால் கேட்க 4:54 அலைப்பிள்ளைங்களோட ரவி வணக்கம்.
3: வணக்கம், இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க எல்லாரும் சோமா இருக்கிறோம்.
2: இன்னைக்கு என்ன பாடல் கேப்பம்?
3: ஒரு தங்க கொலுசு என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
2: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களிலிருந்து கொண்டு வைக்கிறேன்.
3: நன்றி இருவருக்கும், நன்றி, வணக்கம்.
2: எங்களோட இது நீங்களும் பாடல் கேட்கலாம். என்னதான் இது லாங் வீக்கெண்டாக இருந்தாலுமே நீங்கள் எங்களோட சேர்ந்து உற்சாகமாக இட்ஸ் ஓகே. அந்த லாங் வீக்கெண்ட் வந்து ஆனால் வரங்க, வேலைக்கு போகிற நேரமோ ஸ்கூல் போகிற நேரமோ டைம் ஓடாது. இந்த மாதிரியான வெக்கேஷன் அந்த லீவு டைமில் தான் டைம் வந்து சிட்டாக பறந்துடும்,
1: பறந்துடும்.
2: பரவாயில்ல, நீங்கள் எங்களோட இந்த பாடல் கேட்கலாம். அலைங்கள்
1: 4:56 5:54 4:00.

0: நேரம் 5:24 ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் சந்தியா வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க சந்தியா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சந்தியா. இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
2: சார்லி சாப்ளின்ல இருந்து அவ கண்ண பார்த்த ஐயோ அம்மா, அந்த பாட்டு.
1: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாருக்காகவும். பாட்டு இந்த ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும்.
1: உங்களுக்காக பாடல் வருது. எங்களோட தொடர்ந்து நீங்கள் அழைப்பேற்படுத்தி பாடல் கேட்காலி எங்கள்
0: 416-554-4000.
1: ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலம் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509. 8130 Shepherd Avenue East, Unit 210, Focus Educational Services, Inc.
3: டேய் டேய் சிரிச்சது போதண்டா, நிறுத்து. உன் ஆள் எப்படி இருப்பா?

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Ekkana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkirgala, No Problem, Pradhana Vangikalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungukal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656-416-908-5656.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடுத்துள்ள வர்த்தக போர் வரும் நவம்பரில் இடம்பெறவுள்ள இடைக்கால தேர்தலில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு என்று பிரதான வர்த்தக பங்காளர் எனவும் குடியரசுக் கட்சியின் செனட்டர் சூசன் காலின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையில் கனடாவை காயப்படுத்துவது இறுதியில் அமெரிக்காவை காயப்படுத்தமாகவே முடியும் என அவர் எச்சரித்துள்ளார்.
1: இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ராஜபக்ச ஆட்சியாளர்களின் ஊழல்களும் நிர்வாக முறைகேடுகளுமே முதன்மை காரணம் என இடதுசாரி கேந்திர அமைப்பு தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் உதய கம்பின்பல ஆகியோர் வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் பாரிய ஊழல்களை செய்துவிட்டு தற்போது ஒன்றும் தெரியாதது போல நடிப்பதாக அது குற்றம் சாட்டியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வரும் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் எனவும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமரவேல் மற்றும் சத்யபாமா ஆகியோர் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை அடுத்து இந்த தொகுதிகள் வெற்றிடமாயிருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: நேரம் 5:33 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் எங்களோடு திலகவதி. வணக்கம்.
3: வணக்கம் ரோஷிதா, நான் திலகவதி அமராஜா பேசுறேன். மாலை வணக்கம் ரோஷிதா, நிக்ஷித் ஐருவருக்கும் அப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நிலைமை இருக்கலாமாடா, நீங்க இருவரும் நிலைமை இருக்கணும் என்று நான் கேட்கும் பாடல் செந்தமிழ் செல்வன் படத்துல குயிலே இளம்மாங் குயிலே கூட்டை விட்டு வெளியே வாடுற பாடல். இன்று பிறந்த நாள், திருமண நாள், அதோடு லாங் வீக்கனை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அனைத்து நாளைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடம் அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி திலகவதி. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒரு அழகான பாடல், அனைவருமே கேட்டு மகிழ்வார்.
1: அதே போல நீங்களும் எங்களுடைய பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
0: 4164544400.

0: நாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
8: நேரம் 6:42. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: எங்களோட இணைந்து உற்சாகமாக நீங்களும் பாடிருக்கீங்களா? உங்க விருப்ப பாடல்களை இந்த லாங் வீக்கெண்டோட எங்களோட சேர்ந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே எங்கள் 416-554-4040.
8: எஸ் சோ, அழைப்பில் எங்களுடன்
9: அந்த அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் எங்களோட இணைந்து பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட பாட்டு கேட்கும்போது நீங்கள் உற்சாகமான பாடல்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 416-554-4040 இந்த நேரத்தில் முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்.
8: ஆச்சரிய சர்டிஃபைட் டீச்சர் சவிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும்

வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199 416-356-6199.

0: நேரம் 5:48 ஈஸ்ட் எஃப்எம்-இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களோட இணைந்து பாடல் கேட்க அழைக்கலாம் 416-5544-0040.

0: ஒலித்தது கில்லி திரைப்பட பாடல். நேரம் 5:52. இது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் எங்களோட குமார், வணக்கம். குமார் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: வாய்மையை வெல்லும் படத்துல இருந்து குயில் பாட்டு சித்ராவும் கிருஷ்ணராஜும் படிச்ச பாட்டு.
1: கண்டிப்பா யாருக்கெல்லாம் பாடல் டெடிகேட் பண்ண போறீங்க?
2: இந்த பாடலை விரும்புற அனைவருக்கும்
1: உங்களுக்கும் பாடல் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் அடுத்த மணி நேரத்தில் இன்னும் 1 hour இருக்கு. அந்த 1 hour உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலையுங்கள்.
0: 416-554-4040.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.

0: நேரம் சரியாக 6:02 ஆகிவிட்டது. சோ எஸ் நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: எங்களுடைய இந்த மணித்தியாலத்துல நீங்களும் இணைந்து பார்க்கலாம். 416-554-4040. நாங்க செப்டம்பர் மாசத்துல தானே இருக்கோம்.
0: எஸ்
1: சோ நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை போடுவோம்.
0: சிச்சுவேஷன் பாட்டு.
1: ஆமா.

0: 6:07 ஒளிச்சது அலைப்பாயுதை பாட்டு, இசை ஏஆர் ரஹ்மான்.
1: சரி
0: சொல்லுங்க,
1: என்சைக்ளோபீடியா மாதிரி சொல்லி கொடுக்குறேன்.
0: அப்புறம் இந்த பாட்டை வந்து இத்தனையும் தேதி ஜஸ்ட் கிடிங், நீங்களே எங்களோட இந்த பாடல் கேட்கலாம்.
1: 4164 4040 4040
0: அலைப்பில் எங்களோட யாரு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த நேரத்துல செல்வன். வணக்கம்.
2: இருக்கும்
0: போது நாங்க எப்படி சுகம் இல்லாம இருக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன பாட்டு கேப்போம்?
2: அனைவருக்கும் உங்களுக்கும்
0: ஆமா, என்ன கொஞ்சம் ஒரே ஒரு கூற்று பிள்ளை இருக்கு, அதை நீங்க சரி செஞ்சுட்டு அடுத்த முறை சொல்லுங்க என்னன்னு. நாங்க அதுக்காக ஐ எம் வெயிட்டிங். எங்களோட இணைந்து நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருப்பது
1: காஃபி டபுள் டபுள்
0: அலையுங்கள் 4164 5544 4040

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
4: 416-461-6401.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை ஃப்ரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் ஃப்ரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
8: 102.7.
9: நேரம் 6:15. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
10: அழைப்பு ஏற்படுத்தி பாடலுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஸோ கால் பண்ணுங்க.
9: 416-554-4040.
10: கண்ணன் வணக்கம்.
11: நலமா இருக்கிறீங்களா?
9: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
11: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
10: சூப்பர். இன்னைக்கு என்ன பாடல் கேப்பா?
11: பாடல் ஈஸ்வரன் சின்னப்படத்துல இருந்து மாங்கல்யம் அப்படின்னு இருந்த பாட்டு.
10: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
9: எல்லாருக்காகவும் 416-554-4040.

0: 6:21, இது இஸ் எஃப்எம்
1: காஃபி டபு டபு.
0: எங்களோட அழைப்பில் நாதன் வணக்கம்.
2: வணக்கம் சுஷிதா. மற்ற பேரை அடிக்கடி மறந்து போறான். காவியா நல்ல ஞாபகம். அங்க மேடா பேச்சுக்கு அங்க வந்து ஜஸ்மிதா
1: வந்துட்டு வந்துட்டு. எஸ் ஜஸ்மிதா, எப்படி இருக்கிறீங்க நாதன்?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: நான் நல்லா நினைச்சிருந்தேன். எங்கே அந்த சுஷிதா, எங்கே அந்த சுஷிதா, எங்கே என் சுஷிதா, எங்கே.
0: பாடல் உங்களுக்கு கண்டிப்பா வருது. ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டு வைக்க.
2: நன்றி நன்றி.
0: எங்களோட இணைந்து நீங்களும் பாட்டு கேட்கலாம். சோ கால் பண்ணுங்க 416-554-4040.
1: Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Idamparam Focus Educational Services Inkil JK Mudal University Varelana Manavar Hilakana English, French, Math, Chemistry, Biology, Functions, Advanced Functions, Calculus and Vectors, Physics, Accounting and Bavachudan Anitha Padangalakana Tutoring Valangapadagrade Ontario High School Matsum Middle School Il Katpikam Ontario Certified Teachers Inal Vagupuhil Valangapadagrade Padivahilakku Alayinga 647-534-4509. ஸ்கார்பரோவில் மார்னிங்சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன்பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோகஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 647-534-4509. 647-534-4509. 8130 Shepherd Avenue East, Unit 210.
0: எங்களோட இணைந்து நீங்களும் பால் கேட்கலாம். இது இஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் 416-554-4040.

0: நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: East FM. தமிழ் செய்திகள்.

0: உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரமான எல்நினோ காலநிலை நிகழ்வு கனடாவில் வழக்கத்தை விட மென்மையான குளிர்காலத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்நினோ நிகழ்வு உச்சம் பெறலாம் என்ற போதிலும் வரும் ஆண்டு இலைத்துளிர்காலம் வரையில் அதன் விளைவுகள் நீடிக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் கடந்த கால திமுக ஆட்சிகளின் ஊழல்கள் குறித்த ஆதாரங்களுடன் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பதிலுரையால் சட்டமன்றத்தில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை கடிதங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய் கட்சி நிதி எனும் பெயரில் இடம்பெற்ற லஞ்சத்தால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகனான முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பலனடைந்ததாக சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின் போது சட்டமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தரையில் அமர்ந்து போராடியதுடன் இறுதியில் வெளிநடப்பு செய்தனர்.
0: இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத செயல்களால் அறியப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் புவியியல் ஆய்வு பணியக அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: East FM Tamil செய்திகள்.
0: ஆறு மணி 31 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.
0: கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க உங்க விருப்ப பாடல்களை கேட்க.
1: 416-554-4040.
0: நாங்க ஓஜிஎஸ்ஐ அமைத்த புது பாடல் தரப்போறோம். சோ மீன்வால் நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.

0: 6:36, இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.
0: எங்களுடைய இணைந்து நீங்களும் பால் கேட்க அழைக்கலாம்.
1: 416-554-4040.

0: நேரம் 6:46. நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இந்த லாங் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய பசங்க வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, பயத்தோட இருப்பாங்க. இல்ல
0: கண்டிப்பா, யாரா இருக்கு,
1: யாரா இருக்கும், யாரா இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் நர்வஸா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் ஃப்ளாக் சொல்லிட்டு எல்லாமே நல்லது நடக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்கூல் இயர் உங்களுக்கு, அது ஹை ஸ்கூலா இருக்கட்டும், மிடில் ஸ்கூலா இருக்கட்டும், ஈவன் யூனிவர்சிட்டி காலேஜா இருக்கட்டும், ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரை நல்லா அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க. புதிய ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, சோ வாழ்த்துக்கள் அண்ட் குட் லக். இந்த மாதிரி இந்த புது ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு குட் லக் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் சொல்லிட்டு இன்னைக்கு எங்களோட இன்னும் கொஞ்சம் நேர்களுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு,
0: இன்றைக்கு நீங்கள் வந்து எங்களோட ஜாயின் பண்ண முடியாட்டில் டோன்ட் வெரி, பி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் நாளைக்குமே 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்
1: அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறும் நாம்
0: ஜஸ்மிதா சிவரூபன்,
1: ருஷிதா. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் லேபர் டே வாழ்த்துக்களோடு. இனி நாங்கள் அடுத்த மண்டே உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டை நாங்கள் எப்பயுமே இவர ஆரம்பத்தில் தான் இவரோட பாட்டு போடுவோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எண்டிங் கார்டில் வந்து எல்லாமே நல்லதே நடக்கட்டும்னு பாட்டு போடுறோம்.
0: எஸ், கண்டிப்பாக.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
2: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
3: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub, 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
11: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
10: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
11: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6472217275 KM business.ca
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770
4: The station with the
13: best
4: music.
13: It's East FM.
14: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு யோசிக்க

0: கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது முதல் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப் எம் எல் நம்ம ஊர் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்று வாரத்தின் ஆரம்ப நாள், அது மட்டுமல்லாது லேபடியாக கூட இருக்கின்றது. உலகில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை ஈஸ்ட் எஃப் எம் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாளைய நாள் பாடசாலைகள் கூட ஆரம்பிக்கப் போகின்றது. அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நிகழ்ச்சியில் முதலாவது மணித்தியாலத்தில் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஈஸ்ட் எஃப் எம் செய்திகளின் பின்னர் முதன்மை 3 முக்கியமான 3 செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதேபோன்று 2வது மணித்தியாலத்தில் 8 மணிக்கு வலிமையாக இடம்பெறுகின்ற முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி இன்றைய நாள் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக 9 மணி வரை நீங்கள் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். தற்போது டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் ஒரு முறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 20 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 22ஆக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இன்று நள்ளிரவு 18 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 18ஆகவும் காணப்படும். அதேபோன்று நாளை காலை 15 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 15ஆகவும் காணப்படும். அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் istfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அதேபோன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்விளக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது முத்து திரைப்பட பாடல்.

நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் தன்பனை. தன்பனை என்பதற்கான பொருள் குளிர்ந்த வயல்வெளி அல்லது செழிப்பான மருத நில கிராமம் அப்படி என்று பொருள்படுகின்றது. இதனுடைய விளக்கத்தை பார்த்தால், தன் என்றால் குளிர்ந்த, பனை என்றால் வயல் அல்லது மருத நில ஊர், நீர்வளம் மிக்க நெற்பயிர்கள் விளைந்து கிடக்கும் பசுமையான குளிர்ந்த வயல்வெளிகளை குறிக்க பயன்படுத்த கூட்டுச்சொல் தன்பனை அப்படி என்று அழைக்கின்றார்களாம். இது பயன்படுத்தப்பட்ட நூல் அகநானூறு. அகநானூறில் நீங்கள் தன்பனை என்கின்ற சொல்லை வந்து அதிகம் காணக்கூடியவாறு இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எஃப்எம் நம்மூர் ஈவினிங்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும்.

0: Canada Pilot Program. WhatsApp contact 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித் திறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

நேரம் 7:25 இருக்கின்றதை கேட்டுக்கொண்டிருப்பதில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில், யாருடனாவது காரசாரமான விவாதம் அல்லது கோபமான பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் ஒரு கண்ணாடியை மிரர் ஒன்றை வைப்பது அவர்களை அமைதியாக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை உளவியல் சுய விழிப்புணர்வு விளைவு என்று அழைப்பார்களாம். மனிதர்கள் கோபத்தில் கத்தும் பொழுது அல்லது நியாயமற்ற முறையில் நடந்து கொள்ளும் பொழுது அவர்களின் சொந்த முகத்தை அவரே கண்ணாடியில் பார்க்க நேர்ந்தால் உடனடியாக தங்கள் மீதான சுய விழிப்புணர்வு அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. தான் எவ்வளவு மோசமாக கத்துகின்றோம் அல்லது முகம் விகாரமாக இருக்கிறது என்பதை தன் கண்ணால் பார்க்கும் பொழுது மூளை அவர்களை தற்காத்துக் கொள்ளும் நிலைக்கு சென்று கோபத்தை குறைத்து அமைதியடையச் செய்யும் அப்படி என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.

0: தமிழ் செய்திகள்.
1: கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடுத்துள்ள வர்த்தக போர் வரும் நவம்பரில் இடம்பெறவுள்ள இடைக்கால தேர்தலில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு என்றும் பிரதான வர்த்தக பங்காளர் எனவும் குடியரசுக் கட்சியின் செனட்டர் சூசன் காலின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள நிலையில் கனடாவை காயப்படுத்துவது இறுதியில் அமெரிக்காவை காயப்படுத்துவதாக முடியும் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ராஜபக்ஷ ஆட்சியாளர்களின் ஊழல்களும் நிர்வாக முறைகேடுகளுமே முதன்மை காரணம் என இடதுசாரி கேந்திர அமைப்பு தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் உதயகம்மன் பிள்ளை ஆகியோர் வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் பாரிய ஊழல்களை செய்துவிட்டு தற்போது ஒன்றும் தெரியாதது போல் நடிப்பதாக அது குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வரும் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் எனவும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமாரவேல் மற்றும் சத்யபாமா ஆகியோர் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை அடுத்து இந்த தொகுதிகள் வெற்றிடமாகியிருந்தன.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக 7:37. ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்கார்பரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பரில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509 8130 Shepherd Avenue East, Unit 210.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4370860070 2 4780607 002 4780607 002.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road, கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில், சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM.ca.

மேலும் 7:45 ஆகி இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் இவனிங். இதனத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முக்கியமான மூன்று செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சமூக ஊடக பதிவுகள் மூலம் கனடா மற்றும் பிற நாடுகளை குறிவைத்து தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றாராம். இன்று அமெரிக்காவில் கனடாவின் எதிர்வரிகள் அமலுக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக டிரம்ப் காலை முழுவதும் சமூக ஊடகங்களில் படங்கள் மற்றும் வார்த்தைகள் வடிவில் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை பதிவிட்டு இருக்கின்றார். இன்று காலை 10:43 இடப்பட்ட ஒரு பதிவில் அமெரிக்க கொடியால் முழுவதுமாக மூடப்பட்ட ஒரு வரைபடமும் அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற வார்த்தைகளும் காட்டப்பட்டிருந்தன. இந்த படத்தில் கனடா, மெக்சிகோ, கரீபியன், மத்திய அமெரிக்கா, ஐஸ்லாந்து மற்றும் கிரீன்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கிய அமெரிக்க வரைபடம் காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ட்ரூத் சோஷியல் இணையதளத்தில் அமெரிக்காவில் இனி பொம்பாஜே விற்பனை இல்லை அப்படி என்று அறிவித்திருக்கின்றார். அவர்களுடைய தயாரிப்புகள் போதுமான அளவு நன்றாக இல்லை. அவர்களின் வருவாயில் 50% மேல் அமெரிக்காவிலிருந்து வருகின்றது. அவர்கள் அமெரிக்க வாடிக்கையாளர்களை நம்பி வாழ்கின்றார்கள். அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க விமான நிலையங்கள் மற்றும் அமெரிக்க சேவைகளை நம்பியே இவர்கள் வாழ்கின்றார்கள். அதேவேளையில் அமெரிக்கா முழுவதும் உள்ள நமது மிகச்சிறந்த அமெரிக்க வங்கிகள் மற்றும் நிறுவனங்களை கனடா தடுத்து வருகின்றது. கல்ஃப் ஸ்ட்ரீம் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் கனடாவில் வணிகம் செய்வதை கூட அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இது முற்றிலும் அநீதியானது மற்றும் நியாயமற்றது. அந்த காலம் முடிந்துவிட்டது. அவர்கள் நமது சந்தையை பயன்படுத்த விரும்பினால் இங்கேயே உற்பத்தி நிலையங்களை அமைக்க வேண்டும், இங்கே அமெரிக்காவில். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை ஒரு பணச்சேமிப்பு உண்டியலாக, பிகி பேங்க் ஆக அவர்கள் கருதுவதை நிறுத்த வேண்டும். அமெரிக்க பொருட்களை வாங்குங்கள், அமெரிக்க விமானங்களில் செல்லுங்கள், அமெரிக்க மதுபானங்கள் மற்றும் பானங்களை நுகருங்கள், லேக் அமெரிக்காவில் படகு சவாரி செய்யுங்கள், அமெரிக்காவே முதலில் அப்படி என்று அவர் அந்த பதிவில் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தைகளால் கடுமையாக பல பதிவுகளை அவர் இட்டிருக்கின்றாராம். தொழிலாளர் தின அறிக்கை ஒன்றில் கனடா தனது வர்த்தக கூட்டாளிகளை பன்முகப்படுத்த முற்படுவதாகவும், நாம் ஒருவருக்கொருவர் அக்கறையுடன் செயல்படும் போதுதான் நாடு சிறப்பாக செயல்படுகின்றது என்று கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி வந்து தெரிவித்திருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இடையிலான நாணய மாற்று வீதம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்னும் ஒரு விமர்சனத்தை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் தான் இந்த விடயத்தையும் அவர் பதிவேற்றம் செய்திருக்கின்றார். அமெரிக்க டாலருடன் கனடா டாலரின் சமநிலையற்ற நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது. பல ஆண்டுகளாக இந்நிலை நீடித்து வருகின்றது. ஆனால் இனி அது தொடராது அப்படி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இலங்கை செய்தி ஒன்றும் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில்தான் ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது சில தரப்பினர் ராஜபக்சேக்களை பாதுகாப்பது ஏன் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் பி ருவான் செனவிரத்ன கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்றைய நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில்தான் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து தெரிவித்திருக்கின்றார். ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான தற்போதைய விசாரணைகளுக்கு சாட்சியங்களை வழங்குவதற்காக ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் 3 தனித்தனி பயணங்களின் கீழ் 4 முறை இலங்கை வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதம அதிகாரியான கபில சந்திரசேனவின் மனைவியின் வங்கிக் கணக்கிற்கு நிதி மாற்றப்பட்டுள்ளதுடன் அந்த பணம் பின்னர் தொழிலதிபர் நிமல் பெரேராவை சென்றடைந்திருக்கின்றது. தொழிலதிபர் நிமல் பெரேராவினால் 100 மில்லியன் ரூபாய் நாமல் ராஜபக்சேவுக்கு வழங்கப்பட்டதாக இப்போது சாட்சியங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் நாமல் ராஜபக்சேவின் கைது குறித்த செய்தி சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியில் இருந்த காலப்பகுதியில், அதாவது 2015 ஏர்பஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த விமான ஒப்பந்தம் அந்த நிர்வாகத்தின் காலத்தில்தான் ரத்து செய்யப்பட்டதுடன் ஒப்பந்தத்தை ரத்து செய்தமைக்காக மில்லியன் கணக்கில் அமெரிக்க டாலர் நட்டஈடு செலுத்தப்பட்டிருக்கின்றது. விசாரணையானது தங்களது அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தான் தொடங்கப்பட்ட போதிலும் சில அரசியல் கட்சிகள் இப்போது ஏன் ராஜபக்சேக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் இவனிங். நேரம் 7:50.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டகம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

மேலும் இரவு 8 மணி 1 நிமிடம் ஆகி இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போன்று இன்று 8 மணிக்கு வலிமையாக இடம்பெறுகின்ற முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது. 9 மணி வரை நீங்கள் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். தற்பொழுது டொரண்டோனுடைய காலநிலையை பார்த்தால் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 24 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்க இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.